2026 ஆகஸ்ட் மாதம் 25 செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாதரபாத மாதம் 3ஆம் நாள், பராபோ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள்,

0: உலகப்பற்றை விட்டவரே பற்றற்றவர் எனப்படுவர். மற்றவர்களை முற்றும் துறந்தவர்கள் என அறுதியிட்டு கூற முடியாது. குறள் எண் 365 அதிகாரம் அவா அறுத்தல்.
1: அற்றவர் என்பாரவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றதியில.
0: உலகப்பற்றை விட்டவரே பற்றற்றவர் எனப்படுவர். மற்றவர்களை முற்றும் துறந்தவர்கள் என அறுதியிட்டு கூற முடியாது. குறள் எண் 365 அதிகாரம் அவா அறுத்தல்.
2: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய தினம் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ஸ் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். அதைத் தொடர்ந்து 7:25 நலமாய் வாழ. 6

ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:35 அருள்மொழி அரசர் வாரியார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் கே சங்கர் அவர்கள். தொடர்ச்சியாக மதுரை தென்றல். அதனைத் தொடர்ந்து 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை. அதனைத் தொடர்ந்து 9:00 அரங்கிசையில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி அவர்களுடைய பாட்டு, காயத்ரி வெங்கடேசன் அவர்களுடைய பாட்டு, எம் விஜய் அவர்களுடைய வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்களுடைய கஞ்சிரா இசை கேட்கலாம். 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 12:10 இசை மேடை. அங்கமாளி கே ஜோஸ் தில்ரூபா. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி. உடற்தகுதி பயிற்றுனர் அனுபமா கோபால் நேர்காணல். 2 நேர்காணல் செய்பவர் டாக்டர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசையாக வளம் வருகிறது. 2 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. பகவத்கீதையின் சாராம்சம் பிரியா ஸ்ரீராம் உரை சமஸ்கிருத பாரதி. 2:55 வானிலை அறிக்கை. 3 நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 365 மீண்டும் துவங்கும். மாலை 5:30 மதுரத்தென்றல். 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் இன்னிசை மலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரத்தென்றல். ஆறு 6:55 சேவை செய்திகள். 7 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களுடன் உரை. அதைத் தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். 8 செய்தி அறிக்கை. 8:05 மதுரத்தென்றல். 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரத்தென்றல். 9:30 அறிவியல் நேரம். எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ. விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10 நட்சத்திர கீதங்கள். 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இவையாவும் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். நேரம் காலை 6:00.
1: உங்கள் வியாபாரம் பெருக ஆல் இண்டியா ரேடியோவை துணை கொள்ளுங்கள். சிறகு விரிக்கட்டும் உங்கள் வியாபாரம்.
2: உங்கள் வியாபாரம் உள்ளூர் அளவிலோ தேசிய அளவிலோ நுகர்வோரை சென்றடைய அனைத்து வாய்ப்புகளையும் ஆல் இண்டியா ரேடியோ உங்களுக்கு அளிக்கிறது.
1: இனி நீங்க உங்க வீட்டிலோ அலுவலகத்திலோ கடையிலோ அமர்ந்து கொண்டு ஆல் இண்டியா ரேடியோவோட எந்த ஒரு நிலையத்திலும் விளம்பரத்தை புக்கிங் செய்து கொள்ளலாம்.
2: ஆல் இண்டியா ரேடியோவின் எந்த ஒரு சேனலிலும் விளம்பரப்படுத்துவது மிகவும் சுலபம், விலை மலிவானது.
1: புக்கிங் செய்ய 8700041 4242 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: 8700

0: 0001-4242 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: என்னடாமா
4: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
4: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
5: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
4: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
5: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
4: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
6: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
5: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
4: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
5: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
6: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கிறது. கடன் தீர வேண்டியிருக்கிறது, கல்யாணமாக வேண்டியிருக்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையை நடத்த பொருள் வேண்டியிருக்கிறது, வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று நினைப்போருக்கு ஆண்டவன் அருள் வேண்டியிருக்கிறது. இப்படி எதுவுமே வேண்டியில்லாவிட்டாலும் அக்கடா என்று இருக்கும் நிம்மதி வேண்டியிருக்கிறது. வேண்டுகின்ற

0: காரியங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களிடம் மக்கள் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் என்ன காணிக்கை என்றும் சொல்லி வைத்து விடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்பிய ஒருவன் கடவுளை நோக்கி தவம் இருந்தானாம். அவனுடைய அதிர்ஷ்டம் உடனே கடவுள் காட்சி தந்துவிட்டார். பக்தனே, நீ வேண்டும் வரம் அருளினேன், கேள் என்கிறார். அவன் 21ஆம் நூற்றாண்டு பக்தன் அல்லவா? கடவுளிடம் வரத்தை கேட்பதற்கு முன் ஒரு விவரத்தை கேட்கிறான். தெய்வமே, தேவலோகத்தில் உங்களுக்கெல்லாம் காலக்கணக்கு எப்படி? கடவுள் சொன்னார், மனித வாழ்க்கையின் 1 நூற்றாண்டு எங்களுடைய தேவலோகத்தில் 1 நிமிஷம், இதுதான் எங்களுடைய காலக்கணக்கு. அது சரி தெய்வமே, இந்த காசு பண மதிப்பெல்லாம் உங்களுடைய உலகத்தில் எப்படி? உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பக்தனே, கேட்டுக்கொள். இப்போது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மதிப்புமிக்க செலாவணியாக இருக்கிறதே அமெரிக்க டாலர். அதில் 1 டிரில்லியன் டாலர். அது சரி, டிரில்லியன் என்றால் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? 1 லட்சம் கோடி, அதுதான் 1 டிரில்லியன். 1 டிரில்லியன் டாலர் எங்களுடைய 1 பொற்காசுக்கு சமம். சரி தெய்வமே, தேவலோக கணக்குப்படி எனக்கு 1 நிமிஷம் ஆயுள், 1 பொற்காசு பணம், இதை மட்டும் வரமாக கொடுங்க, அது போதும் என்று கேட்டான் பக்தன். கடவுள் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி பக்தனே, 1 நிமிஷம் இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். கடவுள் சொன்ன 1 நிமிஷம் என்பது தேவலோகத்து கணக்கில். இப்படித்தான் நாம் பலரும் தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். மாக்கவிஞன் பாரதி வேண்டியது என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பதுதான் பாரதியின் வேண்டல். வையத்தாரின் பசிப்பிணியை போக்கிவிட்டால் துயரங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, பிணக்குகள் இல்லை, பிறரை ஏமாற்றி வஞ்சிக்கும் கணக்குகளும் இல்லை. எனவே உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்பது பாரதியின் வேண்டுதலாக இருந்தது. அன்னதானம், ஔஷத தானம், அபயதானம், சாஸ்திர தானம் என்ற 4 விஷயங்களை மக்கள் தம் வாழ்வியல் நெறியாக கொள்ள வேண்டும் என்று சமண சமயம் போதிக்கிறது. பசித்தோருக்கு சோறிடுவது அன்னதானம், நோயுற்றவருக்கு மருந்திட்டு குணமாக்குவது ஔஷத தானம், அஞ்சி நடுங்கி வருவோர்க்கு அடைக்கலம் தருவது அபயதானம், அறியாமையில் உழல்வோர்க்கு அறிவு கொளுத்துவது சாஸ்திர தானம். இந்த கொடை செயல்கள் தழைத்தோங்கினால் வையகத்தில் அமைதி தவழும். ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கத்தை மக்களிடம் வேண்டுகின்ற வடலூர் வள்ளல் பெருமான், வீடுதோறும் சென்று இறந்தும் பசியறாத வெற்றரைக் கண்டு உளம் நொந்து, ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என வேண்டினார். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை பாலை நிலத்தில் பசும்புல் தலை காட்டுவது போன்றது. உள்ளத்தே அன்புடையா தமது என்பும் பிறருக்கு தருவார். தன்னை சிலுவையில் அறைந்தோர் மீதும் அன்பை பொழிந்த இயேசு பிரான் அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, தாம் செய்வது இன்னதென்று அறியாத இவரை மன்னியும் என்று வேண்டினார். கைமாறு வேண்டாத வான்மழை போல பிறர் மாட்டு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை சொரியும் மனம் வேண்டும் நமக்கு. அடுத்தவர் உற்ற நோய் கண்டு கண்ணீர் உகுத்து அந்த துயரத்தை துடைக்க நீளும் நற்கரங்கள் நமக்கு வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுவோர் மீதும் வெறுப்பின் நிழலும்படியாத அருட்கருணையை பொழியும் நல் மனம் நமக்கு வேண்டும். தன்னுயிர் போல் இந்த மாநிலத்து மண்ணுயிரெல்லாம் மகிழ்வுற்று வாழ சிந்திக்கும் சீரிய பண்பு நலம் நமக்கு வேண்டும். மானிடப் பண்பு துலக்கமாவது அன்பின் ஒளியால்தான். அன்பே மனிதநேயத்தின் ஆதார சுருதி. அன்புக்கு சாதியில்லை, மதமில்லை, நிறவேற்றுமையில்லை, பால்பேதமில்லை. இனம், மொழி, நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டது அன்பு. அன்பு பெருகினால் நாடுகளிடையே போர் இல்லை, துயரில்லை, கேடில்லை. இந்த நல்லறிவு நாடுகளை ஆள்வோர்க்கு இல்லையே. இந்த மண் பயனுற வேண்டும், நன்று இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும்?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி பாடல்களின் தொகுப்பாக வளம் வர காத்திருக்கிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி பாடல்களை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக புஷ்பவனம் குப்புசாமி குரலில் இதோ பாடல்.

அந்தனுக்கு முருகனுக்கு கடம்பனுக்கு இடும்பனுக்கு வேந்தனுக்கு

நிலையத்தில் நேரம் 6:22:18. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக கேட்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் TM சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல்.

பக்திமாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எம் அசோக் மற்றும் கே சொர்ணா ஆகியோர் குரல்களில் ஒலிக்கும் பாடல் இதோ.

இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.

0: அன்பார்ந்த உழவர்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் வேளாண் தொழில் முனைவோர்களுக்கான சந்தைப்படுத்துதல் குறித்த உத்திகள் குறித்து இலவச பயிற்சி வகுப்பு இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும். இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 95 78 88 44 32. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 95 78 88 42. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஒப்பந்த பணிகளை பெற புதிய வணிக நிறுவனங்கள் பங்கு பெறும் வகையில் விற்பனையாளர் மேம்பாட்டு கண்காட்சி நடைபெற உள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு அலுவலகம் சென்னை சார்பில் விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சி August 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிறு தொழில் நிறுவனங்களை அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் தேவைகளுடன் நேரடியாக இணைத்து புதிய வணிக வாய்ப்புகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் உருவாவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. இதன் மூலம் மாவட்ட தொழில் நிறுவனங்கள் தங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை நேரடியாக அறிமுகப்படுத்துவதுடன் நிறுவனங்களின் கொள்முதல் தேவைகளை அறிந்து கொள்ளவும், புதிய வாடிக்கையாளர்களை அடையாளம் காணவும், விற்பனையாளர் பதிவு மற்றும் அரசு கொள்முதல் நடைமுறைகள் தொடர்பான தகவல்களை பெறவும் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நமது மாவட்டத்தில் உற்பத்தியாகும் பட்டாசு, தீப்பெட்டி, அச்சுத்தொழில், உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல், அட்டைப்பெட்டி, ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள், மருத்துவ கட்டுத்துணிகள், ரப்பர், பொறியியல் உதிரி பாகங்கள், மின்சாரம் மற்றும் மின்னணு பொருட்கள் உள்ளிட்ட உற்பத்தி நிறுவனங்களுடன் சேவை மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை தேர்வு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தகுதியான நிறுவனங்களுக்கு சம்பந்தப்பட்ட அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் விதிமுறைகள் மற்றும் தகுதி தேவைகளுக்கு உட்பட்டு சோதனை கொள்முதல், விற்பனை கடிதம், விற்பனையாளர் பதிவு மற்றும் தொடர் கொள்முதல் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இந்நிகழ்வில் உருவாகும் தொழில் தொடர்புகள் இந்நிகழ்ச்சியுடன் முடிவடையாமல் அவற்றை தொடர்ந்து முன்னெடுத்து நடைமுறை வணிக வாய்ப்புகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி, புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய காரணிகளை உருவாக்குவதே இந்நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கமாகும். எனவே விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தகுதியான குறு, சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி, சேவை மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் இவ்வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுடன் புதிய வணிக தொடர்புகளை உருவாக்கி அதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் பயன்பட வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: உயிரியல் பண்புகளில் என்னென்னா வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய நுண்ணுயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மண்புழு. ஸோ மண்புழு வந்து நம்ம உழவனுடைய நண்பன் சொல்லுவோம். உழவன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது மண் வந்து உழுது மேல் மண்ணு கீழேயும் கீழ் மண்ணு மேலேயும் வந்து தள்ளி வர்றதுனால மண் வந்து நல்லா லூஸ் ஆகும். மண் லூஸ் ஆச்சுன்னா நமக்கு வேரோட்டம் வந்து நல்லா இருக்கும். வேரோட்டம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து பயிர்கள் வந்து எடுத்துக்கிட்டு வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும், மகசூல் வந்து அதிகரிக்கும். அதே வேலையை தான் வந்து மண்புழுக்களும் வந்து செய்யுது. இந்த மண்புழுக்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து மேல் வந்து கீழையும் கீழ் மண்ணை வந்து மேலையும் தள்ளுறதுதான் வந்து மண்புழுனுடைய வேலை. மண்புழு வந்து உழவனுடைய நண்பன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து காரணம். இதனால வந்து மண்புழுக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்றியமையாத ஒன்று. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள்ன்றது வந்து நம்மளால் பார்க்க முடியாத ஒன்றா வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கு எல்லாம் என்ன காரணம் வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறதுனால தான் மண்புழுக்களுடைய எண்ணிக்கை

0: எல்லாமே வந்து குறைஞ்சு போச்சு. அடுத்து வந்து உயிரியல் பண்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம். ஸோ நிறைய வந்து பாக்டீரியா பூஞ்சானம் இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, இந்த நிறைய நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இருக்கும். ஸோ நுண்ணுயிர்களுடைய வேலை வந்து என்னன்னா வந்து பயிருக்கு வந்து கிடைக்கக்கூடாத நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து கிடைக்கக்கூடிய நிலைக்கு வந்து மாற்றி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரினுடைய வேலை. அதாவது வந்து கிட்டா நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை கிட்டக்கூடிய நிலையில் வந்து மாற்றக்கூடியதான் அந்த நுண்ணுயிர்களுடைய வேலை. இந்த நுண்ணுயிர்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து முக்கியமாக அந்த வேலையை செய்யும். இன்னொன்று வந்து என்ன பண்ணுனா வந்து இப்போ ஒரு பொருள் வந்து இயற்கையாக வந்து நம்ம மண்ணில் வந்து சத்துக்கள் வந்து எப்படி வந்து பயிர்களுக்கு கிடைக்குதுன்னா, சப்போஸ் ஒரு மரம் இருக்கு, மரத்தினுடைய இலையை வந்து கீழே விழுது அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்க போகிறதில்ல, கொஞ்ச நாள் கழித்து அந்த இலையோ இல்லை வேறு ஏதாவது வந்து பயிர் கழிவுகளோ இருந்துச்சுன்னா அது வந்து மக்கி உரமாகும். ஸோ மக்கி உரமாகிறது அந்த மக்க வைக்கிறது எதுனா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான். இந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து அந்த பொருள் வந்து மக்க வச்சு இயற்கையாக வந்து நமக்கு திருப்பியும் வந்து உரமாக வந்து மாற்றி சத்துக்களை வந்து பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து அந்த நுண்ணுயிர்கள் தான். நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து இப்போ ரசாயன உரங்களை போட்டு போட்டு அந்த நுண்ணுயிர் ஃபுல்லாக வந்து நம்ம அழிச்சிட்டோம். ஏன்னா ரசாயன உரங்கள் போடுறப்ப நம்ம மண்புழுவே வந்து இப்போ எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு, மண்புழுவே வந்து எங்கேயும் வந்து பார்க்க முடியறதில்ல. ஸோ கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு மண்புழு எடுத்து அது மேலே கொஞ்சமாக ஒரு யூரியா ரசாயன உரத்தை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா என்னாகும், மண்புழு அடுத்த ஒரு செகண்டில் வந்து துடி துடிச்சு வந்து இறந்துடும். கண்ணுக்கு தெரியக்கூடிய அவ்வளோ பெரிய புழுவே வந்து இறந்து போதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிர்கள் பாக்டீரியா பூஞ்சானம் இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து உயிரோடு இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுமே வந்து எல்லாமே வந்து இறந்துருச்சு. அதனால தான் வந்து மண்ணில் வந்து எந்த நுண்ணுயிர்களுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து மண் வந்து நுண்ணுயிர்கள் இல்லாதனால தான் ஒரு பொருள் வந்து நமக்கு விழுது மண்ணில்னா அதை மக்க வைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுது. அதை மக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்லாதனால இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது. இதனால தான் வந்து நமக்கு இனி வரும் காலங்களிலும் ரசாயன உரங்களுடைய தேவை வந்து அதிகமாகுது. இருக்க இருக்க முன்னாடி வந்து ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 ஏக்கருக்கு வந்து 2 மூட்டை யூரியா போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து அதே 2 மூட்டை யூரியா போடுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 3 மூட்டை போடுவார் இல்லை 4 மூட்டை போடுவார், எக்ஸ்ட்ரா தான் போடுறாரு. ஸோ இருக்க இருக்க ரசாயன உரங்களுடைய தேவை வந்து எதனால் வந்து அதிகரிக்குதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்காம போனது முக்கிய காரணம். அது ஏன் வந்து கிடைக்காம போச்சுன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே இறந்து போச்சு. இதுதான் வந்து பயாலஜிக்கல் கேரக்டர் உயிரியல் பண்புகள் சொல்லுவோம். ஸோ இந்த 3 பண்புகளையும் வந்து நம்ம சரியாக வந்து பாதுகாத்துக்கிட்டா தான் நம்ம மண் வளம் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 பண்புகளில் ஏதாவது ஒன்று மாற்றம் அடைஞ்சாலுமே நமக்கு மண் வளம் வந்து கண்டிப்பாக வந்து குறையுதுன்ட்டு அர்த்தம்.
1: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழித்து சென்றது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. காலை 6:45 நிமிடத்திற்கான மாநில செய்திகள். இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை

மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடி

0: இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ANPR கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தேன் 2 டிரைவர்ஸ் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்லா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்லா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கோ ஆட்டோமேட்டிக்லா அவர் மொபைல் போன்லயே அதை சலான் வித் என்ன ஆஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபென்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்லா அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலியமான ANPR கேமராஸ் மூலியமா எல்லா அஃபென்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தயவுசெய்து எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும்

0: இனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் அருகில் லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16-ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27-ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமாரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55. 9 நொடி.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
3: புங்கமரத்தின் நிழல் மிக குளுமையானது. வெயில் கொளுத்தும் கோடையில் இலைகள் அடர்ந்த அதன் நிழல் இதமானதாக இருக்கும். புங்கமர நிழலை தாயின் மடிதரும் நிறைவுடன் எங்கள் அம்மா ஒப்பிடுவார்கள். புங்கமர நிழலும் மங்கா தாய்மடி சுகமும் ஒன்றாம். நீர் தேவையின்றி நிலைத்து நிற்கக்கூடிய மரம் இந்த புங்கமரம். அதில் பூக்கள் வரும்போது நிறைய தேனீக்களும் சிட்டுகளும் வட்டமிடும். பூக்கள் உதிரும் பருவத்தில் மரத்தடியில் வெண் கம்பளம் விரித்தாற்போல் போல் இருக்கும். மழை வரும்போது உதிர்ந்த மலர்கள் மழையால் சிறு சிறு வரப்புகளாக இணைந்து மழைநீர் தடுப்புகளாக மாறும். மழைக்காலத்தில் மரத்தில் புழுக்கள் பெருகிவிடும். அவற்றை உண்பதற்கு நிறைய பறவைகள் வந்திறங்கும். ஒரு முறை பொங்கல் நாளன்று ஒரு மின்சிட்டை புங்கமரத்தில் கண்டேன். பெயருக்கு ஏற்றாற்போல் அது மின்னலாக பாய்ந்து கிளைக்கு கிளை தாவி கொண்டிருந்தது. அதன் அடிப்பகுதி செங்கதிர் வண்ணமும் மஞ்சள் வண்ணமும் இணைந்து சுடர்விடும் அழகு இனிமையாக இருந்தது. செஞ்சுடர் வண்ணமே அதை காட்டி கொடுக்கும். அடர்ந்த இலைகளுக்கிடையில் மறையும். அதை முழுமையாக காண காத்திருக்க வேண்டியிருந்தது. கருப்பு நிறமுடைய காகத்தைப் போல குயில் எள்ளி நகையாடப்படாமல் இருப்பதற்கு அதன்

இனிமையாக இருப்பது கூட காரணமாக இருக்கலாம். தமிழ்நாட்டின் காவிரி படுகை ஊர்களில் அக்கா குயில், அதாவது காமன் ஹாக் குக்கு கூவதை வைத்து இந்த ஆண்டு நீர்ப்பெருக்கு எவ்வாறு அமையும் என பொதுமக்கள் கணிப்பர். அக்கா குயில் பற்றிய நாட்டார் கதை ஒன்று உள்ளது. ஆடி மாதம் காவிரி ஆற்றுல தண்ணீர் வர்றப்ப அக்கா குயிலும் தங்கச்சி குயிலும் தண்ணி குடிக்க போச்சுங்களாம். ஆற்றுல அதிகமாக தண்ணி வந்து அக்கா குயில் ஆற்று நடுவில் மாட்டிக்கிச்சான். அக்கா குயிலை காணோம்னு தங்கச்சி குயில் கரையில் நின்று கத்திக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் அக்கா குயில் ஆற்று சுழலில் சிக்கி செத்துருச்சான். அது தெரியாத தங்கச்சி குயில் இப்போவும் அக்கா குயில் திரும்ப வந்துடும்னு அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான். அதனால தான் இதுக்கு பேர் அக்கா குயில். இது அக்கா குயில் கூவதை பற்றிய ஒரு கதை என்றாலும் ஆடி மாதம் இக்குயில் கத்தும் என்கிற நாட்டார் மக்களின் உற்றுநோக்கல் இதில் வெளிப்படுகிறது. இந்த குயிலின் இனப்பெருக்க காலமானது மார்ச் முதல் ஜூன் மாதம் வரையிலானது என்பது ஒத்துப்போவது தமிழ் மக்களின் நாட்டார் சூழலியல் அறிவு எனவும் கருதலாம். தன் இணையை கவருவதற்கு குயில்கள் கூவது வழக்கம் என்கிற இந்த செய்தியையும் இதனுடன் இணைத்து பார்க்க வேண்டும். தமிழ் நிலத்தில் குயிலின் குரலும் இசையும் அனைவரும் அறிந்ததே. என்றாலும் நீலக்கண்ணி என்று அழைக்கப்படும் பறவையை பொதுவாக யாரும் அதிகம் அறிந்திருக்க மாட்டார்கள். சங்க பாடல்கள் பலவற்றிலும் இருங்குயில் என்று குயில்கள் பாடப்பட்டுள்ளன. ஆனால் நீலக்கண்ணி பற்றி இருப்பதாக தெரியவில்லை. ஈரோடு அந்தியூர் வட்டார பகுதியினர் இப்பறவை நீலக்கண் பிரா அவரக்கண்ணு பிரா என்றும் சிலர் காணக்குயில் என்றும் அழைப்பதாக அறிந்தோம். அடர்ந்த மரங்களும் புதர்களுமே இதன் முதன்மை வாழிடம். குயில் குடும்பத்தில் உள்ள பறவைகளைப் போலவே நீண்ட வாழ் அமைப்பை கொண்டது. குயில் போன்று இல்லாமல் இப்பறவை தனக்கென கூடு கட்டி முட்டையிடக்கூடியது. நீலக்கண்ணி ஓர் ஊனுண்ணி. பெரும்பாலும் சிறு பூச்சிகள், கம்பளி பூச்சிகள், பள்ளிகள், சிறு ஓணான்கள், சிறு பாம்புகள் போன்றவற்றை தனது இரையாக கொள்ளும். தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் மட்டுமே காணப்படும் நீலக்கண்ணி போன்ற பறவைகள் பற்றிய நாட்டார் மக்களின் வட்டார அறிவினை திரட்டும்போது உலகளவில் பறவைகளுக்கு மிக பெரும் பங்களிப்பாக இது அமையக்கூடும். தமிழ்நாட்டு பறவைகள் குறித்த வட்டார பெயர்களை அறிவதும் நாட்டார் மக்களின் திணைக்குடி சூழலியல் அறிதல்களை ஆவணப்படுத்துவதும் தமிழ் பறவையலை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி செல்லும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி. அன்பான பண்பான நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்வது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இருந்து ரேகா. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனும் போது தோல்விகளும் வெற்றிகளும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? ஆம் நேயர்களே, அக்செப்ட் த சிட்டுவேஷன் அண்ட் லிவ் த மொமெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வோம் இல்லையா. அதாவது நம்முடைய தற்போதைய நிலைப்பாட்டை, அது எதுவாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி, அதை அப்படியே உள்ளதே உள்ளவாறு நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு நாம் என்ன செய்யணும்னு திட்டம் போட்டு நாம் நகர ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மேலான இலக்கை அடைய, அடுத்த கட்டத்தை அடைய, அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நோக்கி நம்முடன் இருக்கும் ஆகச்சிறந்த மனதைரியத்துடன் பயணிக்க முடியும். சரி நேயர்களே, இன்னைக்கு அறிவும் ஆயிரம்ல என்ன விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆகஸ்ட் 25 நாளான இன்று மிகச்சிறந்த முருக பக்தரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் தமிழ் அறிஞருமான திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் பிறந்த தினம் இன்று. இவரின் எளிய பேச்சாற்றல் மூலம் பாமர மக்களுக்கும் ஆன்மீக உண்மைகளை கொண்டு சேர்த்தவர். இவருக்கு அருள்மொழி அரசு, திருப்புகழ் ஜோதி அப்படிங்கிற பட்டங்களும் உண்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 25 நாளான இன்று மாபெரும் அறுவடை திருவிழாவான ஓணத்தின் முக்கிய முதல் நாளான முதல் ஓணம், அதாவது நம் அண்டை மாநிலமான

தமிழகத்தின் ஓணம் பண்டிகை நாளைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம் அண்டை மாநிலமான கேரள மக்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாமா?

நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 kHz. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஓகே கண்மணி திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ராயா ரஹ்மான் குரல்களில் பாடல் இதோ.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன்

0: ராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில், நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 230,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்த் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டைச் சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டு நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியை மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகக்னைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால் இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், என்னோட ஃபெலோ கலீக், எங்கள் காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அவார்டாக மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். ஒரு டீச்சராக இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக. ஸோ இந்த டைமில் அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை.
0: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன.

நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 டன்னில் இருந்து 200 டன்னாக குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியனோ காரூன்யாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11:9, 11:6, 11:5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ, ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள்.
4: இப்ப சித்தால இருக்கிற மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலிங் இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா, அதிலே லேகியம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் நின்றுடும். காலையில் எந்திரிச்ச உடனே மோரில் கருவேப்பிலை கலந்து சாப்பிட்டீங்கன்னா முடி கொட்டுறது நின்றும். சிலருக்கு தலையில் வந்து வழுக்க மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும் முடி இல்லாமல் இருக்கும். அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம், குமட்டி காயின்னு கிடைக்குது, அந்த காயை எடுத்து லைட்டாக தலையில் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா, இப்போ டெர்மா ரோலர்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம், அந்த காயை மட்டும் எடுத்து அந்த காயோட மேலே லேசாக வந்து இந்த சோத்து கட்டாளையை லைட்டாக தடவிக்கிட்டு அதை வச்சு தேய்ச்சிட்டே வாங்க. 15 நாட்களில் உங்களுக்கு முடி வளரும், அதுக்கு நான் கேரண்டி. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உடம்பில் வந்து சிலருக்கு அலர்ஜி மாதிரி ஏற்படும். இந்த அலர்ஜிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட் வந்து பாதாம் பிசினா ஊற போடுங்க. சின்னதாக பாதாம் பிசின்னு இப்போ கடையில் கிடைக்குது. இதை

0: காலையில் லைட்டாக டம்ளரில் பொங்கி வந்திருக்கும். இது கூட வந்து சூடான பால் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கின்ல ஏற்படுற அலர்ஜிகள் போயிடும். அருகம்புல் சாறு அதே மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். காலையில் எந்திரிச்ச உடனே அருகம்புல் கஷாயம் செஞ்சு சாப்பிட்லாம். அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு கழுவி எடுத்துட்டு இது கூட மிளகு, ஜீரகம், ரெண்டே ரெண்டு கல் உப்பு போட்டு கஷாயம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு பங்கு தண்ணி விட்டு இதை கால் பங்காவோ அரை பங்காவோ வத்த வைக்கணும். வத்த வச்சு அந்த நீரை குடிச்சிங்கன்னா உடம்பில் இருக்கிற எந்தவித கிருமி தாக்குதலாக இருந்தாலும் சரியாயிடும். சித்த மருத்துவத்தில் நிறைய பூக்கள் வந்து நம்மளோட நோய்களுக்கு யூஸ் ஆகுது. ஆவாரம் பூ வந்து சக்கரை சத்துக்கு நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சீண்டில் சக்கரை சத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தாமரை பூ எடுத்து அதில் தண்ணி இது பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளோட மார்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சிறந்தது. அதே மாதிரி மூளையை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னா நாம் இந்த பூக்களில் ஜடாமாஞ்சில் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை எடுத்து கஷாயம் போட்டு குடித்தோம்னா மனசு அமைதியாகும். மனசுக்கு காரணமே சந்திரன் தான். இந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கு அமுக்குரா கிழங்கு அதே மாதிரி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த சித்த மருத்துவத்தில் ஒரே ஒரு மூலிகை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய அப்படின்னா ஹிமாலயாஸில் நிறைய யானைகள் இருந்தது, மதம் பிடிக்கும். அந்த மதம் பிடிக்கிற யானை ஏதோ ஒரு தானாக எடுத்து ஒரு மூலிகையை சாப்பிட்டும் ரொம்ப அமைதியாகும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா பிபிக்கான மெடிசின் அதுதான் சர்பகந்தா. இந்த சர்பகந்தா தான் வந்து யானையை வச்சு தான் இந்த மூலிகையே கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து மக்களுக்கும் அதை வந்து மெடிசனாக தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸு பிபின்னு ஓடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த சர்பகந்தா டேப்லெட்டை கொடுத்தாலே போதும், அமைதியாகிடுவாங்க.
1: இந்த மாதிரி மூலிகை தான் நம்முடைய வாழ்க்கை முறையை சுற்றி இருக்குது. சித மருத்துவமும் அதை தான் முன்னிலைப்படுத்தி இது பண்ணுறாங்க. ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புடு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
7: ஒருத்தன் சொன்னான், நான் எங்கள் அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறதில்லை, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னா. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால் அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும், இந்த காலத்தில் இவங்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்தில் வந்து சிறைச்சாலை ஏற்பட்டது. அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் சிறைகள் இருந்திருக்குது. அது பற்றி பல குறிப்புகள்லாம் இருக்குது. கணைக்கால் இரும்புறை சிறையிலேருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காததுனால அவமானம் தாங்காமல் ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குதே. குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிற் கோட்டம் கும்பகோணமாக இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் வந்து குற்ற

0: தீபாவளிகளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் சிறைக்கு போகிறதுனா எல்லாருக்கும் பயம். இந்த பயம் இருந்தால் தான் மனுஷன் வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து கணக்கு பார்த்தா இதனால் குற்றம் குறையிறதா தெரியல. அதனால் பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. 1550 பிறகு இங்கிலாந்திலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகளை நிறுவினாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? ஒர்க் ஹவுசஸ், ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் இப்படிலாம் அதுக்கு பேர். பிச்சைக்காரங்க, கடங்காரங்க, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க, சும்மா தெரிகிறவங்க இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு சரியான இடமா இல்லை. அதனால் அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயிலு. இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது, சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பலவிதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்பவும் மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கள்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காகத்தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க. வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. தண்டனைனா எப்படி? மரண தண்டனை இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம் இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜா ராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லோரும் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்களாம். கடத்திக்கிட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரா அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாராம் அந்த ராஜா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நேரம் 7:35.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அருள்மொழி அரசர் வாரியார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் கே சங்கர் அவர்கள்.

இன்று ஆகஸ்ட் 25 திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் பிறந்த தினம். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 1906 ஆகஸ்ட் 25 மல்லையதாசர் கனகவள்ளி அம்மையார் என்கிற தம்பதியோருக்கு பிறந்த 11 நான்காவது குழந்தையாக பிறந்த மிகப்பெரிய பெருமகனார். வேலூரில் உள்ள காங்கேய நல்லூரில் பிறந்த அந்த பெருமகனார், அவருடைய இயற்பெயர் கிருபானந்த வாரி என்கிறது தான் அவருடைய இயற்பெயராக இருந்தது. கிருபானந்த வாரி என்றால் கிருபா என்றால் கருணை, ஆனந்தம் என்றால் இன்பம், வாரி என்பது கடல். கடல் போல கருணையையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியவன் என் பிள்ளை என்று அன்றைக்கே மல்லையதாசர் பெயர் வைத்திருக்கிறார். அந்த சுவாமிகளின் பெயர்தான் பின்னாளில் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, அவர் தன்னுடைய சின்ன வயசுலிருந்தே 3 தமிழுடைய இலக்கணம், இலக்கியம், தேவாரம், திருப்புகள் போன்ற எல்லாவற்றையும் தன்னுடைய தந்தையிடம் கற்றுக்கொண்டார். தன் தந்தைதான் அவருடைய முதல் குருவாக இருந்தார்

0: என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய செய்தி அல்ல. ஏனென்று சொன்னால், மல்லையதாசரே மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளராகத்தான் இருந்திருக்கிறார். தன் தந்தையோடைய பயணம் செய்து தன் தந்தை எப்படி பேசுகிறார், எப்படி சொற்பொழிவுகளை ஆற்றுகிறார் என்பதையெல்லாம் சிறு வயதிலேயே பார்த்து பார்த்து கற்றுக்கொண்ட கிருபானந்த வாரி, பின்னாளில் தந்தை இல்லாத ஒரு நாள் தான் சொற்பொழிவாற்ற வேண்டிய கட்டாயம் வந்த பொழுது அந்த கிருபானந்த வாரியே சொற்பொழிவை ஆற்றுவதற்கு மேடையேறினார். அதன் பிறகுதான் நமக்கு கிருபானந்த வாரியார் என்கிற சுவாமிகள் கிடைத்தார். கிருபானந்த வாரியார் தன்னுடைய இளம் வயதிலேயே கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட பாடல்களையெல்லாம் மனப்பாடம் செய்திருக்கிறார் என்று எல்லோராலும் பாராட்டப்பெற்றவர். திருப்புகழ், திருவருட்பா, கந்தபுராணம், கம்பராமாயணம், வில்லிபாரதம் போன்ற நூல்களையெல்லாம் மனப்பாடம் செய்து அதையும் தாண்டி என்ன சொல்லலாம் என்று சொன்னால், சித்திர கவி, பந்த கவிதை போன்ற கடினமான கவிதை வடிவங்களில் கூட கிருபானந்த வாரியாருக்கு திறமை இருந்ததாக எல்லோராலும் போற்றப்படுகிறது, பேசப்படுகிறது. சரி, இதையெல்லாம் தாண்டி அவர் வீணை பயிற்சியும் பெற்றவர், இசையையும் நன்கு அறிந்தவர். இது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட அவர் சொற்பொழிவாற்றுவதற்காக மேடையேறிய பொழுது இந்த சொற்பொழிவை எப்படி நகைச்சுவையோடும் மக்கள் சிந்தனையோடும் மற்றவர்களுக்கு புரியும்படி இதை எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற நவீன யுத்திகளை கையாண்டவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அடேங்கப்பா, அவருடைய பேச்சிலே என்னவெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஆன்மீகம் மணக்கும், தமிழ் இலக்கியம் இனிக்கும், புராணங்கள் பறக்கும், திருப்புகள் மணக்கும், முருக பக்தி, நகைச்சுவை, வாழ்க்கை நெறிகள், குடும்ப ஒழுக்கம் என அத்தனையும் தன்னுடைய சொற்பொழிவிலே சொன்ன மிகப்பெரிய பெருமகனார் இல்லையா? அடேங்கப்பா, சொற்பொழிவுகளை பற்றி எத்தனை எத்தனை சொல்லுவது! அதைவிட அவர் மிகப்பெரிய முருக பக்தர் என்பது இந்த உலகறிந்த விஷயம். முருகனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை அத்தனையையும் கொண்டு சென்றவர்.
1: கலியுகத்திலே கண்கண்ட கடவுள் முருகப்பெருமான் ஒருவன் தான் என்று வியாச முனிவர் சொல்லுகின்றார். அவனை போன்ற ஒரு தெய்வம் 14 உலகங்களிலே இல்லை.
0: அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை எத்தனை சம்பவங்கள், எத்தனை நகைச்சுவைகள், எத்தனை வேண்டுமென்றாலும் நாம் சொல்லலாம். முதன் முதலில் கிருபானந்த வாரியார் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவர் கிளம்புறதுக்காக நெத்தியில திருநீர் அணிஞ்சிட்டு இருக்காரு. ரயில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ரெண்டு பசங்க வாரியாரை பார்த்து, என்ன சுவாமி நெத்தியில வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வாரியார் அதற்கு ஒரு அழகான பதில சொல்லியிருக்காரு அந்த பசங்களுக்கு, எப்பா குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் நம்ம வெள்ளை அடிப்போம், குட்டிச்சுவருக்கு ஒரு நாளும் வெள்ளையடிக்க மாட்டோம், என் மண்டையில பகுத்தறிவு குடியிருக்குது, அதனால நான் வெள்ளை அடிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பசங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தகவலை சொன்னவர் கிருபானந்த வாரியார். அவர் எப்பொழுதும் எதையும் சரியாக பார்க்கக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர். ஒரு முறை அவர் ஒரு சொற்பொழிவுக்கு போயிருக்கிறாரு. அவர் சொற்பொழிவு ஆற்றுகிற மேடையிலே உட்கார்ந்திருக்கிற பொழுதே அதற்கு எதிர்த்தாப்புல ஒருத்தன் எழுதி போட்டிருந்தாராம் ஒரு போர்டுல, என்னன்னா, திருநீரு இட்டார் கெட்டார், திருநீரு இடாதார் வாழ்ந்தார் அப்படின்னு. அதை பார்த்துட்டு போய் ஒருத்தர் சுவாமி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாராம். பாருங்க சுவாமி, நீங்க பேச வந்திருக்கிற மேடைக்கு எதிர்புறத்திலேயே ஒருத்தன் இவ்வளவு பெரிய வார்த்தையை எழுதி போட்டிருக்கிறான் அப்படின்னு. சுவாமிகள் சிரித்து கொண்டே சொன்னாராம், அவன் சரியா தான் எழுதி போட்டிருக்கான், அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னாராம். உன்னை அவர் வியந்து பார்த்தாராம், அவன் என்ன சரியா எழுதி போட்டிருக்கான் அப்படின்னு. அப்போதான் அந்த வார்த்தையை பிரித்து சொன்னாராம் சுவாமிகள், திருநீரு இட்டு யார் கெட்டார், திருநீரு இடாது யார் வாழ்ந்தார் என்று கேட்டாராம். அப்படியே அவர் ஆச்சரியத்தில் மூழ்கி போனாராம். ஒரு வார்த்தையை மட்டும் இரண்டாக பிரித்து அதன் பொருளையே மாற்றக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தமிழிலும் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் மிகப்பெரிய முனைப்போடு இருந்த ஒரு மிகப்பெரிய பெருமகனார் கிருபானந்த வாரியார். அடேங்கப்பா, அவர் பேச்சிலே எத்தனை நகைச்சுவை மணந்திருக்கிறது தெரியுமா? கிருபானந்த வாரியாருக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கும், என்னன்னா, எங்க சொற்பொழிவுக்கு போனாலும் அங்க நிறைய கேள்விகள் கேட்பார். சின்ன குழந்தைகள் கிட்டதான் முக்கியமா கேள்விகள் கேட்பாரு. கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற குழந்தைகளுக்கு அவர் நிறைய பரிசுகளும் கொடுப்பாராம். இதனாலேயே கிருபானந்த வாரியனுடைய சொற்பொழிவுகளுக்கு நிறைய குழந்தைகள் வருவாங்களாம். அது மாதிரி கிருபானந்த வாரியார் ஒரு முறை ஒரு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்த பொழுது முருகனுடைய கதையையும் சொல்லி கொண்டிருந்த போது திடீர்னு இடையில ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, என் அப்பன் முருகனுடைய தந்தை யார் என்று தெரியுமா? அதை சொல்லுபவர்களுக்கு பரிசு தருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு பையன் வேகமா எந்திரிச்சு சொன்னாராம், முருகனோட அப்பா சிவாஜி அப்படின்னாலாம். உடனே கூட்டமே கக்கன்னு சிரிச்சாங்களாம். சிரிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் அந்த பையன் தப்பா சொல்லிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே, ஏன்னா அந்த காலத்துல திருவிளையாடல் திரைப்படம் சினிமால கொடிகட்டி பறந்த காலம். அந்த பையன் திருவிளையாடல் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு சிவாஜி தான் சிவபெருமான்னு சொல்லி சிவாஜின்னு சொன்னாராம். உடனே வாரியார் சொன்னாராம், அவன் சொன்ன பதில் சரிதான்னாராம். எல்லாரும் முடிச்சு பார்த்தாங்களாம். வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், நம்ம இந்த நாட்டில் காந்திய காந்திஜின் கூப்பிடுறது இல்லையோ, நேருவ நேருஜின் கூப்பிடுறது இல்லையோ, அது மாதிரி என் அப்பன் முருகனுடைய தந்தைய அந்த பையன் அந்த சிவபெருமான சிவாஜின்னு கூப்பிட்டுருக்கான்.

0: அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் கைதட்டி மகிழ்ந்து அந்த சிறுவனுக்கும் பரிசையும் தந்தார் என்று சொன்னால், யாரையும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் சரியாக பார்க்கக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர் பெருமகனார் சுவாமிகள் கிருபானந்த வாரியார் அவர்கள். அடேங்கப்பா, அவருடைய பேச்சிலே எத்தனையை சொல்லுவது! சில நேரங்களில் வாரியார் சுவாமிகளுக்கு கோபமும் வரும், வருத்தமும் வரும். ஆனால் அவர் அதை ஒருபோதும் நேரடியாக யாரிடமும் காட்டியதில்லையாம். வாரியார் சுவாமிகள் ஒரு முறை சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருந்த பொழுது எல்லோரும் இடையில எந்திரிச்சு போய்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப வாரியார் சுவாமிகள் பேசிக்கிட்டே இருந்தப்ப சொன்னாங்களாம், ராமாயணத்திலே அனுமனுக்கு சொல்லின் செல்வர் என்று ஒரு பெயரும் உண்டு, அதை போல இங்கேயும் நிறைய சொல்லின் செல்வர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாராம். உடனே எல்லோரும் முழிச்சு பார்த்தாங்களாம். என்னடா சுவாமி, இங்கேயும் நிறைய சொல்லின் செல்வர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தப்ப அப்பத்தான் சுவாமிகள் சொன்னாராம், நான் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிற நல்ல விஷயங்களை கேட்காமல் செல்பவர்களைத்தான் நான் சொல்லின் செல்வர்கள் என்று சொன்னேன் என்று சொன்னாராம். அத்துணை பேரும், ஆஹா, நாம் இனிமேல் எழுந்து செல்லவே கூடாது என்று அமர்ந்து உட்கார்ந்து அவருடைய சொற்பொழிவை கேட்டார்களாம். அப்படி தனக்கு வருத்தம் வரும்போது கூட அதை அடுத்தவர் மீது ரொம்பவும் புண்படாமல் பேசக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர் நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள். இன்னும் எத்தனை எத்தனை அவருடைய பேச்சிலே, அவருடைய நகைச்சுவையிலே, அவருடைய புலமையிலேயே எத்தனை விஷயங்களை சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருந்த பொழுது முருகப்பெருமானை பற்றி சுவாமிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது அங்கே முருகப்பெருமானினுடைய மனைவி வள்ளியை பற்றி பேச வேண்டிய ஒரு இடம் வருகிறது. அவர் சொல்லுகிறார், இந்த வள்ளிக்கு ஏன் தெரியுமா வள்ளின்னு பேர் வந்துச்சு அப்படின்னாரு. எல்லோரும் முழிச்சாங்க, வள்ளின்னு பேர் வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு. ஏன் தெரியுமா, என் அப்பே முருகப்பெருமான் இருக்கானே, அவன் யார் எதை கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பதிலே அவன் மிகப்பெரிய வள்ளல். அந்த வள்ளல் என்பது ஆண்பால் என்று சொன்னால் அந்த வள்ளலினுடைய மனைவி பெண்பால் வள்ளியாகத்தானே இருக்க முடியும் என்று சொன்னாராம்.
1: அவன் 12 கையால் அள்ளி கொடுக்கிற வள்ளல், அவன் வள்ளல், அவன் மனைவி வள்ளி. பொன்னன் பொன்னி என்பது போல வள்ளல் வள்ளி. அவனை உள்ளன்போடு நினைக்கின்றவர்களுக்கு அவன் துணைவனாயிருப்பான், உயிர் துணைவனாயிருப்பான், இங்கும் துணை அங்கும் துணை. அவனை நினைத்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும்.
0: அவருடைய அந்த தமிழ் புலமை கையாண்டதை வைத்து அத்துணை பேரும் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளானார்களாம். வாரியாருடைய சொல் விளையாட்டு இருக்கிறதே, அதை சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பிற்குரியவர்களே. அப்பேற்பட்ட வாரியார் சுவாமிகள் எப்பொழுதுமே முருகப்பெருமானை தன் மனதிலே மட்டும் ஏற்றிக்கொண்டு முருகா முருகா முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டுதான் சுற்றித் திருவாராம். வாரியார் சுவாமிகளினுடைய நகைச்சுவையிலே இன்னும் ஏராளமாக சொல்லலாம். ஏன், ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்கிறார், அங்கே எம்ஆர் ராதாவும் வந்திருக்கிறார். எம்ஆர் ராதாவும் கிருபானந்த வாரியாரும் ஒரே திருமணத்திலே சந்தித்திருக்கிறார்கள். எம்ஆர் ராதா இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதி, கிருபானந்த வாரியார் இறைவனே என் அப்பன் இருக்கிறான் இந்த உலகம் முழுவதும் என்று சொல்லக்கூடிய ஆத்திகவாதி, இரண்டு பேரும் ஒரு திருமணத்திலே சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்திருக்கிற பொழுது இரண்டு பேருக்கும் ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. அப்போது எம்ஆர் ராதா கேட்டிருக்கிறார், ஏன் சுவாமி, உங்க முருகப்பெருமானுக்குத்தான் ஆறுதலை என்று சொல்லுகிறீர்களே, அவர் தூங்கும் போது எந்த பக்கம் தூங்குவார், ஒரு பக்கமாக திரும்பி படுத்தால் தலை நசுங்கிறாதான்னு கேட்டிருக்கிறாரு. எல்லோரும் வியந்து பார்த்திருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகள் இதற்கு என்ன பதில சொல்ல போகிறார் என்று உடனே வாரியார் சுவாமிகள் என்ன பண்ணாராம், அந்த திருமணத்துக்கு போயிருந்த பொழுது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற தந்தையை கூப்பிட்டு கேட்டாராம், இங்க வாங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரா. நல்லா இருக்கோம் ஐயா, சொல்லுங்க, நேற்று நைட்டு நீங்க தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டாராம். எங்கங்கய்யா, கிட்டத்தட்ட 10 நாளா தூக்கம் இல்லை, என் பொண்ணு கல்யாணத்தை பண்றதுல எங்க இருந்து தூங்குறதுன்னு சொன்னாராம். சுவாமிகள் சொன்னாராம், பாத்தீங்களா, ஒரே ஒரு பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற ஒரு தகப்பனுக்கே 10 நாளைக்கு மேல தூக்கம் இல்லைன்னு சொன்னா என் அப்பன் முருகன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்க வேண்டியது இருக்கே, அப்படின்னா அவன் எப்படி தூங்குவான், தூங்குனாதானே அவன் இந்த பக்கம் தூங்குவான், இந்த பக்கம் தூங்குவான் பதில் சொல்ல முடியும்னு வாரியார் சுவாமிகள் சொன்னதை கேட்டு அந்த அரங்கமே சிரித்து குலுங்கியதாம். அப்பேற்பட்ட நகைச்சுவைக்கும் தன் கருத்தை ரொம்ப ஆணித்தனமாகவும் ரொம்ப ஆழமாகவும் எடுத்து வைக்கக்கூடியவற்றில் வாரியார் சுவாமிகள் மிகச்சிறந்தவராகத்தான் இருந்திருக்கிறார். எப்படியெல்லாம் வாரியார் சுவாமிகள் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் இருக்கிறது. ஒருவர் சொற்பொழிவாளராக மட்டும் இல்லாமல் அவர் தன் சொற்பொழிவிலே கிடைத்த பணத்தை தனக்காக மட்டும் வைத்து கொள்ளாமல் அந்த சொற்பொழிவு மூலம் கிடைத்த புகழையும் பணத்தையும் பல கோயில்களினுடைய திருப்பணிகளுக்கு செய்திருக்கிறார். நாம் வாரியார் சுவாமிகளினுடைய வாழ்க்கையிலிருந்து உண்மையிலேயே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, வாரியார் சுவாமிகள் சொன்ன பாடம் நமக்கு என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கையிலே அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அதை மற்றவர்களுக்கு புரியும் வகையில் நாம் பகிர வேண்டும். பக்தி

தெரிந்தால் மட்டும் போதாது, அது நல்ல செயலாக வெளிப்பட வேண்டும். பேசத் தெரிந்தால் மட்டும் போதாது, நமது பேச்சு மற்றவர்களின் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வாரியார் சுவாமிகள் கொடுத்து சென்று

0: வாரியும் வளரும்.
1: இத்தகைய சிறப்பிற்குரிய வாரியார் சுவாமிகள் 1993 நவம்பர் 7 தன்னுடைய 87 வயதில் லண்டனுக்கு முருகப்பணிக்காக சென்றிருந்தார். முருகப்பணியை முடித்துவிட்டு மீண்டும் இந்தியா திரும்புகிற பொழுது விமானத்திலேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அந்த சூழ்நிலையில விமானம் திருப்பதியை கடந்து விட்டதா என்கிற ஒரு கேள்வியை தன்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. ஆமாம், திருப்பதியை கடந்துருச்சு. கடந்துருச்சுன்னு சொன்ன அடுத்த 5 இப்பொழுது திருத்தணி வந்திருக்கும் இல்லையா என்று கேட்டிருக்கிறார். உதவியாளர் ஆம் என்று சொன்னவுடன் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய உயிர் பிறந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, முருகனுக்காகவே வாழ்ந்து முருகனுக்காகவே மறைந்து முருகா முருகா என்று சொல்லி அந்த பேசிய அந்த குரல் காற்றிலே கலந்து விட்டது.
2: உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது தருவான், சந்தேகம் இல்லை.
1: அந்த வாரியார் சுவாமிகள் சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய தமிழறிஞர், மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய இசையறிஞர், மிகப்பெரிய முருக பக்தர். அதையெல்லாம் தாண்டி தமிழை மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மக்கள் ஆசிரியர் என்பதுதான் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பிறந்த நாளில் அவரை நாம் நினைத்து பெருமைப்படுவோம், மகிழ்ச்சி கொள்ளுவோம். வாரியார் சுவாமிகளின் தமிழ் வாழ்க, அவர் வளர்த்த பக்தி வாழ்க, அவர் நேசித்த முருக பக்தி வாழ்க, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்லொழுக்கம் வாழ்க.
3: இதுவரை அருள்மொழி அரசர் வாரியார், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் கே. சங்கர் அவர்கள்.
4: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: உயர்த்த தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 7:51. மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம் சொல்வது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இருந்து ரேகா. மென்மையான மெட்டுகளுடன் காற்றலைகளில் வலம் வர காத்திருக்கிறது மதுர தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக துள்ளித்திரிந்த காலம் திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் இதோ.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ்.

மிஸ்டர் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 8:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல். அடுத்த பாடலாக வாய்மையை வெல்லும் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் இதோ.

0: இங்கிலீஷ்காரன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: மதுர தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது தளபதி திரைப்படத்தில் இருந்து.

எல்லாம் வல்ல வயலூர் முருகனுடைய கருணையினாலே இரண்டாவது குருநாதராக விளங்குகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். பழங்காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக வைத்து பார்த்து

இரண்டு பிரிவுகளாக செய்தார்கள் பெரியவர்கள். அங்கே மதபேதமோ ஜாதி பேதமோ கிடையாது. இந்த மதம் ஜாதி எல்லாம் பின்னே வந்தன. ஆதி காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதினார்கள். அங்கே இரண்டாக பிரித்தார்கள் உயிர்களை. வாய் திறந்து பேசுகின்றவர்கள் எல்லாரும் ஒரு புறம், வாய் திறந்து பேசாதவங்கள் எல்லாம் மறுபுறம். இவ்வளவுதான் பிரிவு. யாராயிருந்தாலும் வாய் திறந்து பேசுறவங்க எல்லாம் வலக்கை பக்கம் வாங்க, வாய் திறந்து பேசாதவங்க எல்லாம் இடப்பக்கம் போங்க. அப்படி பிரிந்து விட்டார்கள். ஒரு பேர் வைக்கணுமே, நாம ஒரு சுரங்களை செய்து நாம ஒரு பேர் வைப்போம். அதுபோல இந்த வாய் திறந்து பேசுறவங்களுக்கு என்ன பேர் வைத்தார்கள்? உயர்திணைன்னு. வாய் திறந்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் உயர்திணை. அதுக்கு மறுதலை என்ன செய்யணும்? தாழ்திணை கீழ்திணைன்னு. உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். உயர்திணைனா தாழ்திணைன்னு சொல்லணும். பெரியவங்க அப்படி சொல்லல, தாழ்ந்தவனை தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. மன நோகம் அல்லவா, யார் மனமும் நோக வைக்க கூடாது. ஒருவனை கொன்றாலும் கொல்லலாம், அவர் மனசை நோக வைக்கூடாது. உடம்பை கொள்வதை காட்டிலும் மனசை நோக வைப்பது பெரும் பாவம். கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்றார் திருவள்ளுவர். ஆகவே உயர்திணை தாழ்திணைன்னு சொல்லல, அகிருணைன்னாங்க. உயர்வு அல்லாத திணை. தாழ்ந்தவன் ஏன் சொல்லணும்? உயர்திணை அகிருணை, அகிருணை அல்லாத திணை. இப்பவும் சொல்றாங்களே கெஜெட் ஆபீசர், நான் கெஜெட் ஆபீசர். அதுபோல அப்ப உயர்வு எதனாலே வருகிறது? பேசுவதனாலே. செய்கின்ற கருவி கை, அதனால தெலுங்கல செய்யுனே பேர். பார்க்கின்ற கருவி கண், முகர்கின்ற கண் கருவி நாசி, கேட்கின்ற கருவி செவி, வச்சனிக்கின்ற கருவி நாக்கு. நமக்கு 10 கருவிகள் உண்டு. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம். இந்த 4 கர்மேந்திரியங்கள், கண்மத்தை செய்கின்ற கருவிகள். மெய் வாய் கண் நாசி செவி, இந்த 5 ஞானேந்திரியங்கள். நம்ம வீட்டிலே அறிவு சம்பந்தமாக கணக்கு எழுதுவார் ஒருவர், பாத்திரங்களை விளக்கி வீடுகளை கூட்டிக் கொண்டு ஒருவர் இருப்பார். இது சாதாரணமான தொழில். கணக்கு எழுதுவது நுட்பம் வேண்டும். ஆகவே அறிவுடைய கூடிய குமாஸ்தா ஒருவன் வெறும் தொழில் மட்டும் செய்கின்ற ஒரு வேலைக்காரன். அதுபோல நம்முடைய உடம்பிலே 10 கருவிகள் இருக்கின்றன. ஞானத்தின் தொடர்பு கொண்ட ஞானேந்திரியங்கள் 5, வெறும் செயல்கள் மட்டும் செய்கின்ற கண்மேந்திரியங்கள் 5. மெய் வாய் கண் நாசி செவி வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் தசேந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்களை அடக்கி ஆளுகின்றவர்கள் தான் பெரியவர்கள். ஐந்தவித்தான் ஆற்றல் என்பார் திருவள்ளுவர். பொறி புலன்களை வென்றவன் தான் பெரியவர். புலன்கள் போன வழியிலே போகின்றவர்கள் சிறியவர்கள். எனவே இந்த நாக்கு என்ற ஒரு கருவி ஞானேந்திரியத்திலும் சேரும், கண்மேந்திரியத்திலும் சேரும். அது ஞானேந்திரியத்திலே சுவையை உணர்கின்றது, கண்மேந்திரியத்திலே வச்சனிக்கிறது. திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் உண்டு, அது சங்க இலக்கியம் 10 பாட்டிலேயும் இடம்பெறுகிறது. திருமுறைகள் 12 11 திருமுறையிலே இடம்பெறுகிறது திருமுருகாற்றுப்படை என்ற ஒரே ஒரு நூல். அதுபோலே நாக்கு ஞானேந்திரியத்திலும் கண்மேந்திரியத்திலும் 2 இடத்திலும் இடம்பெறுகிறது. சிலருக்கு கார் ஓட்டுகிற டிரைவர் கணக்கு எழுதுவார், 2 வேலை செய்வார் அவர். அதுபோலே வச்சனிக்கவும் செய்கின்றது, சுவையும் உணர்கின்றது நாக்கு. நம்முடைய சரீரத்தில் நாக்கு ரொம்ப உயர்ந்தது. உடம்பிலே எல்லா பகுதிகளிலும் நரம்பு வைத்தான் இறைவன். 72,000 நாடி நரம்பு, கையிலே நரம்பு காலிலே நரம்பு. இப்படி இந்த நாக்குக்கு மட்டும் நரம்பு வைக்கல. ஏன்? நரம்பு உள்ள பகுதி சுழிக்கு கொள்ளும். கழுத்து சுழுக்குது, கை சுழுக்குது, கால் சுழுக்குது. நாக்கில் நரம்பு இருக்குமானா பாதி பேச்சு நடக்காது. திடீர்னு நாக்கு சுழிக்கு கொள்ளும், விளக்கெண்ணை விட்டு உருகணும். வச்சனிக்கின்ற கருவியாயிருக்க நாக்கை இறைவன் நரம்பில்லாமல் படைத்தான். அவன்

நுழைத்த நாவினாலே அவன் நாமங்களை சொல்லணும். ஆனால் தான் ஞானசம்பந்தர் நீ நாளும் நெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் ஷானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் அவின்றியத்த பெறலாமே நல்வினையே. இந்த நாவினாலே அவன் நாமத்தை சொல்லணும். இன்னொன்று, ஆற்றிலே வெள்ளம் வரும், கால்நடை பிராணிகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து கொண்டு போய்விட்டனே என்று செய்தித்தாள் வரும். கால்நடை பிராணினா நாம என்ன நினைக்கிறோம், ஆடு மாடு விலங்குகள் கால்நடை பிராணின்னு நாம கருதுகிறோம். ஏன், காலால் நடக்குதா, நாம மட்டும் எதில் நடக்கிறோம், நாமும் காலாலே நடந்து கொண்டு ஆடு மட்டும் கால் கால்நடை பிராணினா ஆர்வத்துக் கொள்வார்கள். காலினாலே நடப்பது ஒன்று, மனிதனுக்கு மூன்று நடைகள், ஒன்று கால்நடை, ஒன்று நாவினாலே நடப்பது நாநடை, இன்னொன்று மனதினாலே நடப்பது ஒழுக்க நடை. இந்த ஒழுக்கம் இல்லாதவங்களை கண்டு நடை தவறியாள் என்று சொல்லுவார் நடை பேசுகிறவன். இந்த நாவிலே நடப்பது ஒன்று, அதுதான் சிறந்த இலக்கியங்களை சொல்லுவது. அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியில சொல்லுகின்றார், ஏ மக்களே நீங்க காலினாலே மட்டும் நடக்கின்றீர்களே, விலங்குகளும் காலினாலே நடக்கின்றதே, நீங்கள் நாவினால நடவுங்கள் என்று உலகத்தாருக்கு உபதேசிக்கின்றார்.

பூமேன் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அற்புதமான வாக்கு. ஆகவே நாதினாலே நடப்பதற்கு பெருமை அதிகம். ஒவ்வொன்றுக்கும் அரசு உண்டு. மரங்களுக்கெல்லாம் அரசு அரச மரம், மலைகளுக்கெல்லாம் அரசு இமாச்சலம், நாகங்களுக்கு அரசு நாகராஜா ஆதிசேஷன், கஜங்களுக்கு ராஜா கஜராஜா ஐராவதம், தேவர்களுக்கு ராஜா தேவராஜா இந்திரன், அதே போல தியாகிகளுக்கெல்லாம் ராஜா தியாகராஜா, நடிகர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, பட்சிகளுக்கெல்லாம் ராஜா ககராஜா கருடாழ்வார், அதே மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் ராஜா மிருகராஜா சிங்கம். இப்பொழுதுதான் கவனிக்கணும், நான் படைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் வேணுமே, அந்த நாவுகளுக்கெல்லாம் ஒரு அரசர், அவர் தான் நாவுக்கு அரசர். அஞ்சு கண்டத்திலே உள்ள அத்தனை கோடி மக்களின் நாக்குக்கும் அரசர் நாவரசர், அவரை திருநாவுக்கரசர் என்று சொல்லிட்டு சேக்கலார் பாடுற

திருநந்தி தேவர் சொன்னார், அப்பா தசக்ரீவா, இது கைலாய மலை, இதை வளமாக போனார். அவன் மூர்க்கன், குரங்கு மாதிரி முகம் வச்சுக்கணும், எனக்கு புத்தி சொல்றாயான்னு. யாரால கட்டான்? நோரால கட்டான். இந்த மாடு நம்மை அறவுரை பகர்கிறதே என்ற சீற்றத்தாலே குரங்கு போலே முகம் வைத்து கொண்டு எனக்கு புத்தி சொல்லுகிறாயான்னா அந்த மூடன். நந்தி தேவர் குரங்கினாலே உன் நாடு நகரம் அழிய கடவுதுன்ன, அதனால்தான் அனுமானால அழிஞ்சுது. இந்த மலையையும் மாட்டையும் பேர்த்து எரிவே நின்று இடும்பு பிடித்த அந்த கொடிய அரக்கன் விமானத்தை விட்டு இறங்கி 20 தோள்களினாலே பேர்த்து கைலாய மலையை அப்படி குலுக்கினான். மேலே இருந்த பிராட்டியார், சுவாமி மலையை அசைகிறது என்ன, சின்ன பையன் மலை எடுத்து ஆட்டுகிறான் என்று அந்த இடத்திருவடியின் நகத்தை ஊன்றினார். மேலே என்ன இருந்தது? கைலாசம். அவனுக்கு கை லாசா போச்சு. மேலே கைலாஸ், அவனுக்கு கை லாஸ். ஓ என்று கதறி அழுதான். அதனாலே ராவணன் என்று பெயர் பெற்றான். ராவணன் என்றால் ரோதனம் செய்தவன் என்பது பொருள். 1000 ஆண்டு அழுதான். அங்கே வாகீச முனிவர் தவஞ்செய்து கொண்டிருந்தார். அப்பா தசக்ரீவா, அப்பா ராவண, மேலே இருக்கிற பெருமான் பாடலுக்கு இறங்குவான், நீ பாடுன்ன. அவன் சங்கீதம் பூரா, சங்கீதம் பூரா தெரிஞ்சவன் தம்பூரா இல்லை. சங்கீதம் பூரா தெரியும், தம்பூரா இல்லை. என்ன செய்வான்? 10 தலையிலே ஒரு தலையை கிள்ளினான், ஒரு கையை ஒடித்து மாட்டினான், நரம்புகளை மீட்டினான், சுருதி கூட்டினான், அற்புதமாக பாடுகிறான். சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நமஹ.

அற்புதமான வாக்கு. திருநாவுக்கரசு வளரி திருத்தொண்டின் நெறி வாழவரு ஞான தவ முனிவர் வாகீசர். ராவணன் விண்வழியாக போய்கொண்டிருந்தான். கைலாய மலைக்கு நேராக அந்த விமானம் தடைபட்டது.

தேவதேவா மகாதேவா என்று உள்ளம் குழைந்து உருகி பாடினான். சுவாமி அருள் புரிந்தார். வெளியே வந்தான். வாளும் நாளும் கொடுத்து அருளினான். ராவணன் பாடி உய்ந்தனன், பண்டை ராவணன் பாடி உய்ந்தனன் என்பது தமிழ் வேதம். அவன் வாழ்ந்ததனாலே உலகம் தாழ்ந்தது. துஷ்டர்கள் வாழ்ந்தால் சாதுக்களுக்கு துன்பம். தேவர் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்தால் 1000 பேரை கொட்டும். இந்த துஷ்டனை பாடி வாழ்வதற்கு துணை செய்தவர் வாகீச முனிவர். துஷ்டனுக்கு உதவி செய்தார் அந்த வாகீசர் தான் திருநாவுக்கரசராக வருகிறார். ராவணனுக்கு உதவி செய்த பாவம் நாவுக்கரசராக வருகிறார் என்று சேர்க்கிறார்

காரணம் அந்த திருநாவுக்கரசர் சுவாமியுடைய பெருமையை ஒரு நாவினாலே உரை செய்ய ஒண்ணாமை உணராத நான் எங்கனம் பாடுவேன் என்று திகைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி என்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டிலே இரண்டு சமய குறவர்கள் தோன்றினார்கள். பெரியவர்கள் தோன்றுகின்ற அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை வரும். மெய்கண்டார் தோன்றியதினாலே பெண்ணாகடத்துக்கு சிறப்பு. ராமானுஜர் அவதரித்ததினாலே ஸ்ரீபெரும்பூதூருக்கு சிறப்பு. சங்கரர் தோன்றியதினாலே காலடிக்கு பெருமை. மகான்கள் பிறந்த

தெய்வீகமான தமிழ். மரம் தரு தீ நெறி மாற மணி கண்டர் வாய்மை நெறி

ஆனால் நம்மளவோ பேருலையில் சிறந்த திருமுனைப்பாடி சிறம்பாடு சீர்பாடு இரண்டு பெருமக்கள் தோன்றிய அந்த திருநாட்டை புகழ்ந்து பாடுவது மிகவும் அரிதுன்னு சொன்னார் சேக்கிழார். அத்தகைய திருமுனைப்பாடி நாட்டிலே எல்லா ஊர்களும் உயர்ந்த ஊர். அங்கே சைவ நெறி ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர். ஏழு உலகங்களுக்கும் சைவ நெறியை பாலிக்கின்ற திருவாமூர் திருவாமூர் என்று ஒரு சிறிய திருத்தலம். அந்த திருவாமூரிலே வேளாளர் குலத்திலே குறுக்கையர் குடியிலே புகழனார் புகழனார் என்று ஒரு பெரியவர் தோன்றினார். குறைந்தது நம்முடைய புகழ் 10 மைல் போகணும். தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதில்லார் தோன்றலில் தோன்றாமை நன்று. ஒருவர் வந்து ஒரு வீட்டில் அழைப்பார், சிங்காரம் சிங்காரம் இங்கே ஒத்தனை இல்லையான்னு பின்கட்டுலேருந்து அவர் வருவார், பாருங்க நான் இங்கே தான் இருக்கிறேன். பின்கட்டு சிங்காரம் முன்கட்டுக்கு தெரியாது, பேர் சிங்காரம் என்ன வாழ்வு. குறைந்தது 10 மைல் புகழை நீட்டணும். இவர் திக்கு எட்டும் புகழை நீட்டினார் புகழனார். அவர் மனைவியார் மாதினியார் மாதி இனியார் மாதி இனி யார் அவர்களைத் தவிர சிறந்த மாதி இனி யார். அத்தகைய மாதினியார் மணி வயிற்றிலே லட்சுமி தேவி தோன்றியது போலே

லட்சுமி தேவி போலே திலகவதியார் பிறந்தார்கள். பெண் உலகத்துக்கே அவர்கள் திலகம் போன்றவர்கள். 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் நடுவில் 5 ஆண்டுகள் இருக்கின்றன, இருக்க வேண்டும். எது பெரியது எது சிறியது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற போல இருக்கக்கூடாது. அதை சேக்கிழார் சொன்னார்.

தழைப்ப அருந்தவத்தோர் நெறி வாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரு மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் வந்து அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே சிவஞான கதிராக

கரிப்புத்தி கதலித்தண்டு புத்தின்னு. இவர் கற்பூர புத்தி, ஜென்மாந்திர சுகிருதம். பள்ளத்திலே வெள்ளம் வந்து தங்குவது போலே சகல கலைகளும் வல்லவராக ஆனார் மருள்நீக்கியார். அவருடைய உடன் பிறந்த தமக்கையார் திலகவதியாரை குலம் நலம் எல்லாம் பொருந்திய கலிப்பகையாருக்கு மனம் பேசினார்கள். இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த கலிப்பகையார் சேனையிலே தளபதியாக இருந்தார். வடக்கே அரசர்கள் போருக்கு அழைத்ததனாலே அந்த கலிப்பகையார் வடநாட்டுக்கு போருக்கு போனார். இங்கே நோய்வாய்ப்பட்டு புகழனார் சிவன் திருவடி சேர்ந்தார். கணவனார் மாண்ட அந்த கணமே உயிர் விட்டு விட்டார்கள் மாதினியார். திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் மிக மிக வருந்தினார்கள். யார் ஆற்றும் நாளாற்றும்னு பழமொழி. அந்த நிலையிலே கலிப்பகையார் போருக்கு போனவர் உயிர் கொடுத்து புகழ் பெற்றார். அவருக்கு தம்மை மனம் பேசிய காரணத்தினாலே இனி யாரையும் மணக்க மாட்டேன் என்று நெருப்பிலே விட தொடங்கினார் திலகவதியார். தம்பியார் கோ என்று கதறி அழுதார். நீங்கள் மாண்டா, நானும் மாண்டு போவேன். தம்பியார் உளராக, தம்பியார் வாழ வேண்டும் என்ற தயவினாலே அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி திலகவதியார் கைம்பெண் விரதத்தை அனுஷ்டித்தார்கள். தேச நிலையாமை அறிந்த மருள்நீக்கியார் நந்தனவனங்கள் வைத்தார், திருக்குளம் வெட்டினார், பள்ளிகள் அமைத்தார், சிறந்த தண்ணீர் பந்தல் வைத்தார், அநேக அறங்களை செய்கின்றார்.

சுவாமிகள் அவதரித்தார்கள். மருள் நீக்கியார் என்று பிள்ளை திருநாமம் இட்டார்கள். எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தார். சில பேருக்கு ஞானம் வருவது கற்பூர புத்தி, கற்பூரத்தில் தீ வைக்கிறார்கள். கொஞ்சம் பேருக்கு ஞானம் வருவது கரிப்புத்தி, அடுப்பு கறி கொட்டி மேலே கொஞ்சம் நெருப்பு வச்சு விசிறி விட்டாதான் கனையும். அப்படி காலை மாலை டியூஷன் வாத்தியார் வந்து கொஞ்சம் விசிறி விட்டாதான் மண்டையில் ஏறும். அதெல்லாம் கரிப்புத்தி. சிலது கதலித்தண்டு புத்தி. வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளோ சுலபம். 5-6 ஆண்டுகள் அந்த நாக்காலில் உட்காந்து பாலிஷ் போட்டுருப்பேன். கற்பூர புத்தி

0: வேண்டுவன மகிழ்ந்தளித்தும் விருந்தளித்தும் நாவலர்க்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்துள்ளோர் யாவருக்கும் தவிராத இகை வினைத்துறை நின்றாரே.
1: இதுவரை திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற்றது.
2: இனி திருவிளையாடல் படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடலை கேட்கலாம்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இன்று கோட்டீஸ்வர் ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் பாவும் பரமரசப்பண்ணும் என்ற சண்முகர் துதி விருத்தம், தொடர்ந்து சாமி நீயே கதி கேதாரகௌளராக வர்ணம் ஆதிதாளம்.

நேரம் இப்பொழுது 9:31:18. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூத்தம் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஸ்ருங்கார குமர வர்ணப்பிரியா ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்கள், கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது என்ற சிந்தனை வரியோடு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கல்லூரி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண் ஹரிணி சுதாகர் குரல்களில் பாடலிதோ.

முன்னாலே திரைப்படத்திலிருந்து கே கே மகாலட்சுமி பாப் சாலினி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 10:11. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். காற்றலைகளில் வலம் வரும் அடுத்த பாடல் சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் காலை 10:16. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து மனோ, அனுபமா, பவதாரணி குரல்களில் பாடல் இதோ.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாகை சூடவா திரைப்படத்தில் இருந்து சின்மயி குரலில் பாடல் இதோ.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
3: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
2: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
3: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
2: போட்டாச்சு போட்டாச்சு.
3: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
2: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
3: வெயிட் பண்ணி போங்க.
2: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
3: ஐயோ பள்ளம் பள்ளம்.
2: இங்கே உட்காரங்கி, நான் பார்த்துக்கிறேன்.
3: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே?
2: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
3: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
2: உன் தம்பி தான்.
3: ஓரமாக நிறுத்தியாவது பேசுங்களேன்.
2: ஆ, என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். ஆ, அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிப்படலையே.
3: ஏம்மா, இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
4: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
5: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை

0: டிவி மணப்புரம் ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் காலை 10:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் ஹரிணி சுதாகர் குரல்களில் பாடல் இதோ.

நேரம் காலை 10:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சாது மிரண்டா திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் ஸ்வேதா மோகன் குரல்களில் பாடல் கேட்கலாமா?

இரண்டாம் உலகம் படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் மேகா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் காலை 10:47. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பாடல் இதோ.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் காலை 10:53. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா பெலா ஷிண்டே குரல்களில் பாடல் இதோ.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் விடைபெறுவது ரேகா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கடந்து போகும் காலத்தின் ஓட்டத்தில் மனதிற்கு அமைதியையும் நினைவுகளுக்கு உயிரையும் தருவது இசை மட்டும்தான் நேயர்களே. அந்த இசையை தென்றலாக மாற்றி உங்கள் செவிகளுக்கு இதமாய் பாடல்களை தருகிறது மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் கிளின்டன் குரல்களில். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

தென்றலாய் வருடம் பாடலை கேட்டோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தென்றலில் அடுத்த பாடலாக எதிரி திரைப்படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் ரஞ்சித் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:13. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரத்தண்டலில் அடுத்த பாடலாக லவ்வர் திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் இசையமைப்பில் சக்திஸ்ரீ கோபாலன் மற்றும் ஷான் ரோல்டன் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

வருடம் இனிய பாடல் கேட்டோம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை திண்டலில் அடுத்த பாடலாக ஐயனார் திரைப்படத்திலிருந்து தமன் இசையமைப்பில் நவீன் மாதவ் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை சிந்தலில் அடுத்த பாடலாக அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் மகுவா காமத் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 11:28. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 169 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் நரேஷ் ஐயர், உஜ்ஜயினி ராய் மற்றும் மதுமிதா குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அன்னியன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.
1: சஞ்சானே தோனே தானே நேரானோ அவ தும்பக தானே.

0: நேரம் 11:40. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோலமாவு கோகிலா திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசைத்து பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.
1: வீட்டுக்கு போனால் யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிற அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
2: முதல் முறையாக உங்கள் கிட்ட தான் சொல்லப்படுறேன்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடலாக களவாணி திரைப்படத்திலிருந்து எஸ் எஸ் குமரன் இசையமைப்பில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா குரல்களில் பாடல் இதோ.

நேரம் 11:49. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ராவணன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் கார்த்திக் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

மதுரத்தென்றலின் நிறைவான பாடலாக வருகிறது. பட்டாசு திரைப்படத்திலிருந்து விவேக் மெர்வின் இசையமைப்பில் அனிருத் ரவிச்சந்தர் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

பகல் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியின் தொகுப்பாக நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை. இதில் அங்கம்

மணிமேகலை கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ரூபா இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல் இசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் உடற்தகுதி பயிற்றுனர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்காணல் பகுதி 2. நேர்காணல் செய்பவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. இதில் பகவத்கீதையின் சாராம்சம் உரை வழங்குகிறார் பிரியா ஸ்ரீராம் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, பிற்பகல் 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:30 குரலமுதம் 365 தொடர்ந்து மதுரை தென்றல், மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள். இதில் இன்னிசை மலை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். இரவு 7 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் படைப்பு சென்னை அஞ்சலாக. இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான். இதில் ஓய்வு பெற்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். இதில் எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ குறித்து விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பான நிகழ்ச்சியும் நேரமும். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை.

இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். மோகன கர என தொடங்கும் கோட்டீஸ்வர ஐயர் பாடல், நீதிமதி ராகம், ரூபக தாளம்.

0: இதுவரை அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்டீர்கள்.
1: இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை

0: தொடங்க மேற்கு வங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பணப்பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் UPI பணப்பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2016 August 25 தொடங்கப்பட்ட UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த UPI பணப்பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பணப்பரிவர்த்தனைக்காக UPI பணப்பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் UPIயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் சக்திவேல், நான் தருமபுரியில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா UPI ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. சட்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல சில்லற தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்ல சில்லற தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
2: என்னோட பேர் கோபி, தருமபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் UPI மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
3: எனது பெயர் முனிராஜன், தருமபுரி மாவட்டம். நான் UPI வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் UPI ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
0: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜு சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்கு வங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு

0: சுவேந்து அதிகாரி அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும் 50 பேர் மலைப்பகுதிகளிலும் 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் வாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் H1B விசாவுக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் 880 கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான் ஹோர்முஸ் நீரணியில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரான் உடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பஞ்சாப் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. 35 நொடி.

ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை தென் தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடல் பகுதிகள், தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், கர்நாடகா கேரளா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு கடல் பகுதிகள், வட ஆந்திர கடலோரப் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல்கள். முதலில் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹலோ, யார்ப்பா பேசுறது?
3: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
2: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
3: நீங்க செல்லம்மா தானே?
2: நான் தான் செல்லம்மா, என்னவா?
3: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
2: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
3: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
2: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
3: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
3: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு

0: 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி, அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி. 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா, புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
0: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
7: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
8: இனி தொடர்வது 1:05 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: Both sides discussed ways to strengthen peace and tranquility in the border areas. They also discussed ways to improve bilateral relations across economic, political, and multilateral fora in accordance with the consensus reached between the leaders of the two countries. Civil Aviation Minister K. Ram Mohan Naidu has said that cargo operations have been witnessing consistent growth over the past few years, with volumes increasing by nearly 40%. Talking to reporters in New Delhi, Mr. Naidu said the government wants to create global standard air cargo hubs and facilities across the country. On the Air India Phuket Delhi flight incident, Mr. Naidu said the Aircraft Accident Investigation Bureau is conducting investigation and the preliminary report will come soon. Union Finance Minister Nirmala Sitharaman will undertake an official visit to Canada and the United States beginning today. The Finance Ministry said the focus of the visit will be on strengthening bilateral economic and financial partnerships, deepening investment linkages, and advancing cooperation on shared global economic priorities. During her visit to Toronto, Ms. Sitharaman will participate in the inaugural economic and financial dialogue with her Canadian counterpart, François-Philippe Champagne. She will also hold interactions with the Indian diaspora in Toronto. During the second leg of her visit to the United States, Ms. Sitharaman will travel to Chicago, Asheville, and New York. Union Communications Minister Jyotiraditya Sindhya has said India's digital connectivity journey will not be defined merely by connecting people, but by ensuring that the networks are trusted, secure, and resilient. Addressing the 43rd Foundation Day of the Centre for Development of Telematics, CDOT, in New Delhi today, Mr. Sindhya lauded CDOT for its pivotal role in the country's telecom transformation. Mr. Sindhya expressed confidence that with the contribution of CDOT, India can now lead the world in 6G. The centre has empowered the West Bengal government to conduct hearings under the Citizenship Amendment Act and issue citizenship certificates to eligible applicants. The Union Home Ministry has issued a gazette notification in this regard. Chief Minister Shubhendu Adhikari told reporters that 23,000 people have so far been recognised as eligible and issued citizenship certificates out of around 2,30,000 applicants. The U.S. Department of Homeland Security, DHS, has proposed a new $1,03,265 fee on top of existing costs for all H-1B CAP subject petitions, including those for advanced degree holders. DHS estimates the fee would generate approximately $8.8 billion annually based on a projected 85,000 H-1B CAP subject petitions, according to the press release issued by DHS. The additional fee would not apply to H-1B petitions that are not subject to the cap. In men's cricket, Sri Lanka and India match was stopped due to a wet outfield on day 3 of the second test in Colombo. Sri Lanka trailing by 373 runs. And with that, we end this news bulletin.
1: Neramipodu. ஒரு மணி பத்து நிமிடம்
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே. வித்யாவதி.
3: ஃபிட்னஸ் கோச், ஃபிட்னஸ் ட்ரெய்னர், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் மேம்?
4: ஸோ இதை ஆன்சர் பண்ணணுனாக்கா நீங்கள் நிறைய லெவல்ஸ் அந்த மாதிரி யோசிக்கணும். இது எப்படி கம்பேர் பண்ணலான்னாக்கா, இப்போ ஒருத்தங்க வந்து 5 இயர்ஸ் MBBS படிச்சுட்டு டாக்டராக இருக்காங்க.
3: ஓகே.
4: அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க, நிறைய வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை யோசிங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கணுங்கிறது வந்து மேண்டட்ரி கிடையாது. இப்போ நான் ஜிம்மில் போய் எனக்கு எல்லா எக்ஸசைஸும் தெரியும், ஒரு 5 வருஷம் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், பார்க்குறதுக்கு ஒரு ரீசனபிளாக, இப்போது இஃப் ஐம் அ மேன், ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மசில்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னாக்கா, நிறைய பேர் ஃபிட்னஸ் நான் வந்து ட்ரெயினராக ஆ போகிறேன், நான் இந்த கெரியராக சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜிம்மில் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய ஜிம்ஸில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ட்ரெய்னராக இருக்குது.

0: கொடுக்கறதுக்கு. ஸோ அங்கே இருக்கிற கிளைண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அப்படி தான் ஆரம்பிப்பாங்க கெரியர்.
1: Train in the sense you tell them what
0: exercise பண்ணணும். ஆமாம், exercise prescription அப்படின்னு அவங்க எழுதணும். அது வந்து இப்போ நீங்க வரீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு கேட்பேன், உங்களுக்கு என்ன வயசு இருக்கு, உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்கு, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி நான் பண்ணணும். பண்ணினாதான் எனக்கு தெரியும் உங்களால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னா நீங்க ஜிம்முக்கு வந்தாக்கா நான் ட்ரெயினே பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே எஸ்யூம் பண்ணிப்பேன் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ நீங்க ட்ரெயின் பண்ணலன்னா கூட நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போ யாரால யோசிக்க முடிஞ்சது என்னால் ஒரு 25 லிட்டர் பபுள் டாப்பை தூக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறக்கும் போதே யாரும் நமக்கு சொல்லலைல்ல. ஒரு நாளைக்கு அதை வாசலில் விட்டுட்டு போயிட்டான் என்னால் உள்ளே தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளே தானே தூக்கி உள்ளே வைக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் இருக்குது. அது எவ்வளோ இருக்குங்கிற அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயினர் பண்ண வேண்டியது. அது பண்ணினாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுலேருந்து நான் உங்களை வந்து எப்படி பெட்டராக ஆக்கணுங்கிறது தான் ப்ரிஸ்கிரிப்ஷன்னு சொல்கிற ஒரு இது. ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கும், என்னெல்லாம் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணணும், நீங்கள் வாரத்தில் 3 நாள் பண்ணணுமா 4 நாள் பண்ணணுமா, அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்.
1: ஸோ நான் ஒரு ஃபிட்னஸ் கோச் கிட்ட போனேன்னா முதல்ல அவங்க என்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது என்னை வந்து அசஸ் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணிட்டு எனக்கான தேவை என்ன, எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும்ன்றத அவங்க முடிவு பண்ணி எனக்கு கைட் பண்ணுவாங்க. தட் வில் பி த ரோல் ஆஃப் அ ஃபிட்னஸ் கோச்.
0: ஆமாம், ஆரம்ப லெவலில்.
1: ஓகே,
0: பட் இதுவே நீங்கள் இதை வந்து ஒரு வருஷம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு இந்த ட்ரெயினர் ஆஃப்டர் சம் டைம் வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரோக்ரெஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தி கிடைக்காது. ஸோ ட்ரெயினர்ஸ்லேயே நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ கோச்னு நீங்கள் போனீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணுறது வந்து ஒரு 24 hours 1 hour தான். அந்த 1 hour நான் என்ன கொடுக்குறேங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தராது. அப்படின்னா அந்த கோச் என்ன செய்யணும், நீங்கள் எப்படி தூங்குறீங்கிற அசஸ்மெண்ட் பண்ணணும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிற அசஸ்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்குதுன்னு நான் அசஸ் பண்ணணும் இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 25-year-old லேடி, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, நான் வந்து சொல்ல முடியாதுல்ல நீ ராத்திரியெல்லாம் 8 மணி நேரம் தூங்கு அப்புறம் தூங்கிட்டு ஜிம்முக்கு வான்னு நான் சொல்ல முடியாதுல்ல. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு நான் புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை கோச் பண்ணுறது தான் கோச்சுங்கிற நெக்ஸ்ட் லெவல்.
1: ஓகே,
0: அது நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு கோச்சுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணி இல்லை ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இது ப்ரோக்ரெஸ் உங்களுக்கு இருக்கா. இல்லைன்னா அவங்க கேட்டாக்கா நீங்கள் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு கோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, வெயிட் லூஸ் பண்ணுறது மட்டும்தான் நிறைய பேர் கோல்ஸ்னு வச்சுருக்காங்க. எனக்கு 8 மணி நேரம் தூங்கணும், அதுவே ஒரு கோல் தானே. அது எக்ஸசைஸால் நான் உங்களுக்கு எப்படி அதை ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது தான் நான் யோசிக்கணும் கோச்சா. இல்லை எனக்கு வந்து நிறைய ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்குது, உங்களால் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கே அந்த அவேர்னஸ் இருந்தால் தானே.
1: என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபிட்னஸ் ட்ரெயினர் இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் உரித்தானதுன்னு ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் நிறைய பேர் மனசில் இருக்குது. அவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க ஆக்டிவாக, அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோச் தேவைப்படுது, ஃபிட்னஸ் கோச் எல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னப்பா ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கிறேன், நான் டெய்லி வீட்டு வேலை செய்கிறேன், அதுவும் நம்ம இல்லத்தரசிகள் இருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்கிற ஒரு காமன் டைலாக், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்கிறேன், அதுவே எக்ஸசைஸ் தான், அதை தாண்டி ஒரு எக்ஸசைஸ் எனக்கு வேணுமா அப்படிங்கிற டைலாக் இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
0: நல்ல க்வெஸ்சன். 2 questions நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து நம்மளோட இந்த ட்ரெயினருங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் வந்தது. அது எப்படின்னாக்கா ஸ்கூலில் காலேஜில் நம்மளோட டீம்ஸில் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்னு ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரெயினர் தேவைப்பட்டது. அவங்க ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் கிரிக்கெட்டோ கபடியோ ஃபுட்பாலோ எதுனாலுமே அந்த இதில் ட்ரெயின் பண்ணி அந்த பசங்களை நேஷ்னல் காம்படிஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ்லாம் வந்து அவங்கள ஜெயிக்கிறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணாங்க. இதுவே மொல்ல மொல்ல வந்து நம்ம ஜென்ரல் பாப்புலேஷன் சொல்கிற உங்களை என்ன மாதிரி இதை கேட்குற நிறைய பேரை மாதிரி எல்லாருக்குமே இது தேவை. இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ணினா நான் பெட்டராக இருக்க முடியுங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது படித்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து செய்யறதுக்கு தான் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ்னு இருக்காங்க. ஸோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணி நம்ம பண்ணுறது தான் முறை. இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, நான் நிறையா வேலை செய்கிறேன் வீட்டில், பெண்கள் சொல்கிறது நிறையா. இதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் இது தான், ஒன்றுமே செய்யாமல் பெட்டில் படுத்துட்டோ இல்லை சேரில் உக்காந்துட்டு டிவி பார்க்குறத விட வீட்டு வேலை செய்கிறது நல்லது. அது நிறையா பெண்கள் நிறையா செய்கிறாங்க, கிராமத்தில் டவுனில் சிட்டியில் கூட நிறைய பேர் செய்கிறாங்க. பட் இது போருமா அப்படின்னு கேட்டாக்கா போகவே போகாது. அது எதுனாலன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செய்கிற நிறைய வேலை நின்றுட்டு செய்கிறோம். இப்போ காய்கறி வந்து நான் என்னோடய ஊரில் என்னோடய பாட்டி வீட்டில் காய்கறி வந்து கீழே உட்காந்து அருவாமணி

0: நறுக்கிட்ட ஒரு காலம் இருந்தது. அப்புறம் நான் டவுனுக்கு வந்து சிட்டிக்கு வந்து கட்டிங் போர்டில் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணுற காலம் போய் இப்போ மெஷினே எனக்கு கட் பண்ணி கொடுக்கறது. இல்லைன்னா நான் கடையில் ஒரு 10 ரூபா ஜாஸ்தி கொடுத்தாக்கா கடையிலே எனக்கு வெட்டியாக அந்த காய்கறியை கொடுக்குறாங்க. நான் வீட்டில் வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு அது சாம்பார் பண்ணி நான் சாப்பிட்றேன். இப்போ நம்ம செய்கிற வேலை எல்லாமே நின்றுட்டு செய்கிற வேலை மாதிரி இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம செய்கிற எல்லா வேலையுமே, சரி நான் பெருக்கி துடைக்கிறேன், குனியறேன், பாத்ரூம் அலம்புறேன்னு சொல்லுவாங்க, துணி துவைக்கிறேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பட் இது போறவே போறாது. ஏன்னா நீங்க ஒரு 5 வருஷம் இதே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பழகி போயிடும். ரெகுலரா பண்றது. இப்போ நம்ம எப்படி வந்து இது பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னா, அது நம்ம வேற மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ்னு சொல்ற ஒரு இது பண்ணினாதான் அது பெட்டர் ஆகும். இப்போ 1 கிலோமீட்டர் வந்து நீங்க நடக்கிறீங்கன்னு வைங்க, இது முதல் நாள் நீங்க நடக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 1 வாரம் நடக்கிறீங்க 1 கிலோமீட்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது 1 மாதம் நடக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகிடும். இதுவே வருஷ கணக்கு 1 கிலோமீட்டர் தான் நீங்கள் நடக்கிறீங்கன்னா உங்களை தூங்கி எழுப்பினா கூட உங்களால் இது நடக்க முடியும். அப்போ நீங்கள் ப்ரோக்ரெஸ் இது எப்படி நீங்கள் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றிலே நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கணும், இல்லை கிலோமீட்டரை அதிகப்படுத்தணும். இதுதான் நம்ம ரெகுலர் பெண்கள் சொல்கிற வேலையெல்லாம். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது நமக்கு. அது ஒன்று. இன்னொன்று வந்து, நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசும்போது நிறைய ரிசர்ச் இப்போ செய்கிறாங்க. பெண்கள் வந்து வெயிட் தூக்கி லிஃப்ட் பண்ணி செஞ்சாதான் நமக்கு அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு.
1: வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெண்டும் வேற வேறையா ஒன்றா?
0: ஒன்று தான். இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணினா நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதனால அது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்கிறோம். அது எல்லாருமே செய்யணும், ஆண்கள் செய்யணும், பெண்கள் செய்யணும், எல்லாருமே செய்யணும்.
1: பெண்கள் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு மசில்ஸ் வந்து ஆண்களை போல ஒரு உடலமைப்பு வந்துருது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா?
0: சே, இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? இப்போ நிறைய பெண்கள் வந்து, நிறைய பெண்களை விட்டுருங்க, எனக்கு வந்து ஆசை நிறைய மசில்ஸ் பில்ட் பண்ணணுங்கிறது தான். எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பட் அது ஈஸியே கிடையாது. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மசில் பில்ட் பண்ணி ஒரு ஆண் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹார்மோனே கிடையாது. டெஸ்டஸ்டரான் சொல்கிற ஹார்மோன்ஸ் வந்து ஆண்களுக்கு தான் அது ஜாஸ்தி, பெண்களுக்கு அவ்வளோ இல்லை. அதனாலேயே எனக்கு அவ்வளோ மசில்ஸ் பில்ட் பண்ண முடியாது. பட் பெண்களுக்கு மசில் பில்ட் பண்ண முடியுமா? முடியும். இப்போ நம்ம எல்லாருமே மசில்ஸ் இருந்தால் தான் நம்மளால் டெய்லி லைஃப்பையே நம்மளால் பெட்டராக லிவ் பண்ண முடியும். இப்போ நமக்கு நிறைய மார்க்கெட்டில் க்ரீம்ஸ் இருக்குது நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு, நம்மளை வயசு கம்மியாக காட்டிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பிராண்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. பட் இதுக்கு ஒரு மேஜிக் என்னன்னா, நீங்கள் மசில்ஸை பில்டு பண்ணுங்கள், நீங்கள் யங்காக இருப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே அதுதானே ஆசை, எனக்கு 50 வயசு ஆகிடுத்து, எனக்கு ஒரு 40 வயசு மாதிரி இருந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு. கூட இருக்கிற நிறைய பேரை பாருங்கள், யாரெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்களோ, நிறையா செய்கிறாங்களோ, அவங்களோட வயசில் 10 வயசு கம்மியாக டெஃபினட்டாக தெரிவாங்க. இது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ இல்லை அவங்க போடுற க்ரீம்லேயோ இல்லை, அவங்க ட்ரெயின் பண்ணுற விதத்தில் இருக்குது, அந்த மசில்ஸில் தான் இருக்குது.
1: நீங்கள் சொல்கிறது ரொம்பவே எவிடென்ட். ஏன்னா என் கண் முன்னாடி நேயர்களே, நான் என்னோடய கெஸ்ட்டை பார்த்துட்டுருக்கேன். ஷீ லுக்ஸ் ரியலி யங். உண்மையிலே ரொம்ப இளமையாக இருக்காங்க. காரணம் அவங்களுடைய ஃபிட்னஸ் ட்ரைனிங் சொல்லலாம்.
0: தேங்க்யூ. ஸ்பெஷலி பெண்களுக்கு நம்ம வயசு ஆக ஆக, அதுவும் 35 வயசுக்கு மேலே, ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட மசில் கம்மியாயிட்டு வருது, நம்மளோட போன்ஸ் தேஞ்சிட்டு வருது. இது ஹார்மோனல் ரீசன் தான். நமக்கு இருக்கிற ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன்ஸ் வந்து மசில வந்து கம்மி பண்ணும். ஸோ இதை எப்படி நான் இருக்கிற மசில நான் எப்படி காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னாக்கா, நான் வெயிட் தூக்கினா மட்டும்தான் அதை காப்பாற்றிக்க முடியும். நடந்தாலோ வீட்டு வேலை செஞ்சாலோ காப்பாற்றிக்க முடியாது. இது மசில் குறைஞ்சதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம 40 வயசுலையும் 50 வயசுலையும் 60 வயசுலையும் இது தெரியாது. நமக்கு வயசு ஆக ஆக ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து இப்போ நிறைய 80, 90, 100 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ லைஃப் ஸ்பேன், ஹியூமன் லைஃப் ஸ்பேனே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு.
1: ஆமாம்,
0: மெடிசன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டயக்னோசிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்மளால நிறைய வருஷம் வாழ முடியும். நம்ம கையில் என்ன இருக்குன்னாக்கா, அத்தனை வருஷம் நம்ம வாழணும்னா நம்மளால இண்டிபெண்ட்டாக எப்படி வாழ முடியும், நோய் இல்லாமல் எப்படி வாழ முடியுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு வந்து மசில் வேணும். இப்போ நான் ஒரு சேரில் உட்காந்து தனியா எழுந்துக்கணும்னா என்னோட மசில் வேலை செஞ்சா மட்டும்தான் என்னால் அதை முடியும்.
1: நிறைய பேர் வந்து போன்ஸ் பத்தி கவலைப்படுவாங்க, ஆனா யாருமே மசில்ஸ் பத்தி யோசிக்கிறதே கிடையாது.
0: கரெக்ட்.
1: ஸோ மசில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். உங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய மொபிலிட்டி நல்லா இருக்கும்.
0: கரெக்ட். அப்சல்யூட்லி.

0: இப்போ 40களில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து அந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருப்பாங்க. ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு சின்ன சின்ன தொலைகள் கொடுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி கரியர்லேயும் சரி அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு இப்போ நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும், அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்வெஸ்டினே ரொம்ப நீங்கள் நல்லா ஃப்ரேம் பண்ணி கேட்டீங்க. ஏன்னாக்கா 40 வந்து பெண்களுக்கு வந்து லைஃப் சேஞ்சிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இப்போ ஒரு 40 இயர்ஸில் இருக்கிற ஒரு பெண் வந்து அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாக்கா அவங்க காலேஜுக்கு போயிருப்பாங்க, இல்லை காலேஜ் முடித்து வேலையை ஜாயின் பண்ணுற ஸ்டேஜாக இருக்கலாம், அவங்களுக்கு மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாம் வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களோட வேலையிலேயே அவங்க ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க பாடிஸ்லேயுமே ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லைஃப் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து அந்த ரியலைசேஷனே இல்லாமல் இருக்குது. இப்போது நிறைய சிம்டம்ஸ் இருக்கும்,

0: ஆனால் அது எல்லாமே நம்ம வந்து எப்படி யோசிப்போம்னா, எனக்கு வயசாயிட்டு இருக்கு அதனால இருக்கு. இப்போ ராத்திரி வந்து கண்டினியூஸாக தூங்க முடியாமல் இருக்கலாம். நம்மளே நினைச்சுப்போம், ஓ இது வயசானதுனால, 40 வயசு ஆயிடுத்து அதனால இது. இல்லை எனக்கு நிறைய மறந்து போறது. இப்போ நான் ஒரு ரூமுக்கு வந்தேன், எதுக்கு வந்தேன்னு எனக்கு சட்னி ஞாபகமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன யோசிப்போம், ஓ ஸ்ட்ரெஸ் போல இருக்கு அதனால தான் அப்படின்னு. பட் இது எல்லாமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. இட்ஸ் நெவர் டூ லேட். நீங்க 20ல ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ஃபிட்னஸ் ஜேர்னிங்கிறது கிடையாது. நீங்க 40ல உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னா ப்ளீஸ் ஆரம்பிங்க. 45ல உங்களுக்கு தோன்றதா உங்களுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு, ஒரு பிளவுஸ் ட்ரை பண்ணுறேங்க, என்னடா இது இந்த பிளவுஸ் கொள்ளவே மாட்டேங்கிறது, 6 மாதம் முன்னாடி தான் நான் இந்த பிளவுஸை தைச்சேன், நம்ம வெயிட் கம்மி பண்ணினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா, ஸ்டார்ட் பண்ணுங்க. 50ஆ நீங்கள் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளோட ஜேர்னி. இப்போ ஆரம்பித்தாதான் பெஸ்ட் ஜேர்னிங்கிறது கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் 50ல ஸ்டார்ட் பண்ணி ஃபென்டாஸ்டிக்காக இருக்காங்க. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்போங்கிறது கிடையாது, இன்னைக்கா இருக்கலாம், பட் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடுங்கப்பா. நேயர்களே, இது கண்டிப்பா நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நம்ம ஃபிட்னஸ் கோட் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபிட்னஸை பத்திய புரிதலை கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் வந்து வீடியோ கேம்ஸ் இல்லை மொபைல் கேம்ஸ் இல்லையா டிவியை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க வேண்டியது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில் போய் அவுட்டோரில் விளையாடுறது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸ்கூல்லையுமே விளையாட்டுகளில் வந்து அவங்க நிறைய ஈடுபடுறதும் கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு ஃபிட்னஸ்ஸை சின்ன வயசுலேருந்து நம்ம எந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து அதை மைண்டில் புகுத்தலாம்?
0: இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு பிடி கிளாஸ்னு ஒன்று இருந்தது. இதுவே நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வரும்போது அந்த பிடி கிளாஸ் எடுத்துருவாங்க, அந்த பிடி கிளாஸ் எடுத்து மேத்ஸ் கிளாஸாக மாற்றிடுவாங்க. இன்னும் கூட ஐம் திங்கிங் நிறையா ஸ்கூல்ஸில் இது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நாங்கள் இருந்த காலத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தாக்கா பசங்கள்லாம் ரொம்ப கம்மியாக வெளியில் போய் விளையாடுறாங்க. இது எதுனாலன்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இது ஃபஸ்ட்டு எப்படி இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா செஞ்சால் தான் பசங்களும் செய்வாங்க. இது நான் டெய்லி பார்க்குறேன் அதனால சொல்கிறேன். அம்மா சொல்லுவாங்க, நீ போய் ஃபோனை கீழே வச்சுட்டு ஏதாவது விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவே ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பசங்க எப்படி கேட்பாங்க? ஸோ இப்போ நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபேமிலியாக ஏதாவது ஆக்டிவிட்டி செஞ்சால் தான் அந்த மோட்டிவேஷன் அந்த ஹேபிட்டை வந்து நமக்கு பசங்களுக்கு கொண்டு வர முடியும். சரி, அப்பா அம்மா தான் ரொம்ப வேலையாக இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த டைம் இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் பசங்களை கீழே அனுப்புங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, ரோடில் இல்லை பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் 4 பசங்க சேர்ந்து ஏதாவது ஒன்று ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க செய்யணும். டெஃபினட்டாக அவங்க விளையாடணும். அவங்க வீட்டில் இருக்கிற டைம் கம்மியாக இருந்தால் மட்டுமே தான் அவங்களால அந்த ஃபோன்ஸோ டிவைஸோ டிவியோ இல்லாமல் இருக்க முடியும். பட் நீங்கள் அவங்கள வீட்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காத, டிவைஸை பார்க்காத அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன்றுல பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா வந்து கூட பசங்களோட ஏதாவது செய்யணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்கில் போய் ஒரு பாலை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆடுங்க. 1 மாதம் செஞ்சீங்கன்னா அதுவே பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். இல்லை உங்களால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் ஒரு 4 பசங்களை சேர்ந்து ஏதாவது செய்ய சொல்லுங்கள். இல்லையா ஸ்கூலில் வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். நிறையா ஸ்கூல்ஸில் வந்து பேரண்ட்ஸ் போய் சொல்லி ஸ்கூல்ஸில் இதை பண்ணுறாங்க. பிடி கிளாஸ் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் நான் அதை பார்க்குறேன். ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கேம்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ சின்ன பசங்க வந்து கேம்ஸ் ஆடணும். அவங்க ப்ரொஃபஷனலாக ஆடுறாங்க ஆடலைங்கிறது வேற. அந்த ஸ்கில் வந்து நமக்கு வயசானதுக்கப்புறம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு ஒரு இது வந்து சின்ன வயசில் நம்ம கற்றுக்கிட்டா இட்ஸ் அ லைஃப் லாங் ஸ்கில்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வீட்டில் எக்ஸசைஸ் செய்யறத பார்த்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க தன்னாலே அதை வந்து பழக்கத்தை கொண்டு வந்துருவாங்க இல்லையா. நம்ம செய்யாம பசங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணோம்னா அட போமா நீ பண்றியா அப்படின்னு கேள்வி கேட்டு போயிருவாங்க.
0: கரெக்ட். இது வந்து நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போதான் ஒரு 6 மாசம் முன்னாடி என்கிட்ட 2 சைக்கிள் இருந்தது. அதை சர்வீஸ் பண்ணி நான் வச்சிருந்துப்பேன். பிகாஸ் எனக்கு அந்த ரெண்டுமே இருக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கிள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், யாராவது இந்த சைக்கிள் எடுத்து ஓட்டுங்கப்பா அப்படின்னு. ஃபைனலி ஒன் ஃப்ரெண்ட் வந்து நான் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓட்ட ஆரம்பித்தான். அவன் ஒன்றுமே சொல்லலை, டெய்லி கார்த்தால வந்து 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவான். அவனோட பொண்ணு வந்து 6th ஸ்டாண்டர்டில் படிக்கிறான். ஒரு நாள் எழுந்து அவள் சொன்னான், அவள் அப்பா கிட்ட நானும் ஓட்டுறேன்ப்பா சைக்கிள். ஸோ அவங்க

0: போய் சைக்கிள் வாங்கி இப்போ அவள் ஓட்டுறா சைக்கிள். ஸோ பசங்க வந்து நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ரோல் மாடல். நீ பண்ணு பண்ணுன்னு சொல்கிறத விட நீங்கள் பண்ணி காட்டுங்களேன், அதை பார்த்து பசங்க பண்ணுவாங்க.
1: அது ஒரு டிசிப்ளினையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.
0: எஸ்,
1: ஃபிட்னஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இது ரெண்டுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது நம்ம பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும் இல்லையா? இப்போ நான் நல்ல ஃபிட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் என்னால் குனிஞ்ச ஒரு பொருளை எடுக்கும் போது திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்குது, முதுகு பிடிச்சிக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு நோயும் அவங்களுக்கு இருக்காது. ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுடைய பாடியுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா?
0: இப்போ நம்ம ஃபிட்னஸ்னு சொல்கிறது வந்து நிறைய ஆஸ்பெக்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறது தான் ஃபிட்னஸ்.
1: என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் மேம்?
0: நம்மளால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும் அது வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிட்னஸ். நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் எவ்வளோ குனிஞ்சு தரையை தொட முடியறது, எப்படி கீழே உட்காந்து மேலே எழுந்துக்க முடியறது, அதுங்கிறது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்புறம் என்னோட ஜாயின்ட்ஸ் எல்லாம் அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இப்போது முட்டில் இருக்கிற ஜாயிண்ட், ஷோல்டரில் இருக்கிற ஜாயிண்ட் வந்து அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் வந்து அது வேலை செய்கிறதா, அதுதான் மொபிலிட்டி. அப்புறம் நம்மளோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இப்போ என்னோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணினா தான் என்னோட ஹார்ட் லங் எஃபிஷியன்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை. இப்போ ஒரு கிலோமீட்டர் இன்னைக்கு நடக்கும் போது எனக்கு மூச்சு வாங்குறது, இல்லை ஒரு படி ஏறதுக்கு எனக்கு மூச்சு வாங்குறது அப்படின்னா, நான் அதை ட்ரெயின் பண்ணி என்னால் ஓட முடியும். இப்போ பார்த்தீங்களா, வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து ஒரு ஃபுல் மேரத்தான் வந்து 2 மணி நேரத்துக்கு கம்மியாக ஒருத்தர் ஓடி ஜெயிச்சிருக்காரு. இது முடியாதுன்னு சொன்னது வந்து நிறைய சயின்டிஸ்ட் சொன்னாங்க, ஹியூமன் பாடியால் இதை பண்ணவே முடியாது அப்படின்னு, பண்ண முடியும்னு காட்டியிருக்காருல்ல. ஸோ அது வந்து இன்னொரு காம்பனன்ட் ஆஃப் ஃபிட்னஸ். இப்போ எல்லாமே நம்ம வந்து தனியாக ட்ரெயின் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 100 கிலோ என்னால் தூக்க முடியும் அப்படின்னா என்னோடய கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது எப்படின்னா என்னால் டென்னிஸ் நல்லா விளையாட முடிஞ்சால் என்னால் ஸ்விம்மராக இருக்க முடியும்னு அவசியம் கிடையாது இல்லை, அது வேற இது வேற. ஸோ நம்ம ஃபிட்னஸ் சொல்லும் போது எல்லாமே தான் நம்மளால் நம்ம செய்யணும். சிலது வந்து இன்டர் லிங்க்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு 100 கிலோஸ் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய மொபிலிட்டி, ஜாயிண்ட் மொபிலிட்டி இருந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை தூக்க முடியும். பட் கார்டியோவாஸ்குலருங்கிறது வந்து அது வேற, அது நான் ஓடியோ இல்லை சைக்கிள் பண்ணியோ ஸ்விம் பண்ணியோ இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடியோ மட்டும்தான் என்னால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நல்ல கோச் கிட்டே போனீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு வரா மாதிரி தான் அவங்களோட எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் எழுதி கொடுப்பாங்க.
1: ஓகே, இப்போ வந்து ரேபிட் ஃபயர் குவெஸ்டின் மாதிரி கேட்குறேன், ரேண்டமாக உங்களுக்கு தோணுது அப்படியே சொல்லுங்கள் மேம்.
0: இது ஸ்கூல் மாதிரி எனக்கு ஞாபகம் வருது.
1: அப்படியா?
0: ஆமாம்.
1: சரி, யோகா ஜிம், யோகாவா ஜிம்மா, நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க?
0: நான் சூஸ் பண்ணுறது ஜிம்.
1: ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்?
0: நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு.
1: வாவ்.

0: மேம், இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னீங்க, ஃபிட்னஸ் ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் காலையில் போகணுமா இல்லை சாயங்காலத்தில் இதை பண்ணணுமா? எப்போ பண்ணால் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்?
1: உங்களுக்கு உங்களோட ஒர்க்கிங் டேலேயோ உங்களோட ஃபுல் டேலேயோ எப்போ உங்களுக்கு 1.5 மணி நேரம் எடுத்து ட்ரெயின் பண்ண முடியறதோ அதுதான் பெஸ்ட் டைம். இது மார்னிங் பண்ணினாதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஈவினிங் பண்ணினாதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு அப்புறம் மீட்டிங்ஸ் எதுவும் இல்லை நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு கேலண்டரில் பிளாக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நீங்கள் டைம் எல்லாம் விட்டுருங்க. யார் சொன்னாங்க மார்னிங் பண்ணினாதான் பெஸ்ட்டு ஈவினிங் பண்ணினா பெஸ்ட்டுன்னு? நீங்கள் 11 மணிக்கு உங்களால் போய் பண்ண முடியுமா? பண்ணுங்கள். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இல்லை டியூஷன் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அப்போ தான் உங்களுக்கு பண்ண முடியுமா? பண்ணுங்கள். நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஒரு ஷெட்யூல் மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கிற போதே நான் 7 நாள் போய் ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் பண்ண மாட்டேங்க. ஏன்னா 0லேருந்து நம்மளால 100க்கு உடனே போக முடியாதுல்ல. ஸோ 0லேருந்து நீங்கள் 1க்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ 0 வந்து நான் ட்ரெயினே பண்ணல, நான் அடுத்த மாதத்துலேருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா வாரத்தில் 2 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 நாள் பண்ணிக்கோங்க, அப்புறம் 4 நாள் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களோட கோல்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி தான் பண்ணணும். இல்லை நான் வந்து ஜனவரி 1ஸ்ட்லேருந்து, இது என்னது ஜனவரி 1ஸ்ட்டு, அடுத்த மாதம் 1ஸ்ட்டு, இன்றைக்கி ஆரம்பிங்களே, இன்றைக்கி என்ன கெட்ட நாளா? இல்லையே. ஸோ இன்றைக்கி ஆரம்பிங்க, என்ன டைம் கிடைக்கிறதோ அப்போ போய் ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ நம்மளே வந்து டிஃபிகல்ட்டாக பண்ணிக்கிறோம். இந்த ஜிம்மு வந்து ஒரு பெரிய 3க்கு போகிற மாதிரி, 3க்கே போயிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஏன் இப்போ சினிமாவுக்கு போகணுன்னாக்கா நம்ம அப்படியே பிளான் பண்ணுறோம், என்றைக்கு டிக்கெட் கிடைக்கிறதோ நம்ம போகிறோம் இல்லை? அது மாதிரி தான் ட்ரெயினிங் வந்து நம்ம ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி பண்ணியிருக்கோம். ஹாப்பியாக போய் பண்ணுங்கள், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ் வாங்கி, புது ஷூஸ் வாங்கி, ஜிம் பேக் வாங்கி, வீட்டில் இருக்கிற துணி பை எடுத்துகிட்டு போனால் என்ன ஜிம்காரன் வேண்டாம் நான் சொல்ல போகிறான்? இல்லை இல்லை.
0: அதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளே மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலேருந்து தள்ளி விலகி நின்றுட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஃபிட்னஸ்க்குள்ளே போகிறதும் கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணுறதும் கிடையாது.
1: கரெக்ட். இதுதான் ஆக்சுவலாக, இதுதான் இது எவ்வளோ தூரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா நம்ம அதை செய்வோம் இல்லை? நம்ம எவ்வளோ தூரம் அது கஷ்டம் அப்படின்னு நம்மளே ஒரு கற்பனை பண்ணிட்டு அதை கஷ்டமாகவே யோசிக்கிறோம். அதை சேஞ்ச் பண்ணினாலே நிறைய சேஞ்சஸ் நம்மளால் பண்ண முடியும்.
0: உங்களை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, யூ ஹாவ் யுவர் ஃபிட்னஸ் ட்ரைனிங், இதெல்லாம் இன்னொரு கெரியரையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கிறப்போ ஒரு கெரியர் பார்த்தாலே நேரம் பத்திரன்னு புலம்புறவங்க ஜாஸ்தி, ரெண்டு கெரியர் வச்சுக்கிட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபிட்னஸ் ஷெடியூலை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க?
1: இது நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் நிறைய பேர் இப்போது செய்கிறாங்க, நிறைய பெண்கள் செய்கிறாங்க. ஐ திங்க் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வந்து நம்ம பெண்கள் கிட்டேருந்து தான் நிறையா பார்க்குறோம், கற்றுக்குறோம். இட்ஸ் அபவுட் எல்லாருக்குமே 24 hours தான் இருக்குது. அது நீங்கள் 2 கெரியர் வச்சுக்கோங்க, 1 கெரியர் வச்சுக்கோங்க, ஆர் என்ன வேணாலும் இருக்கலாமே. அந்த டைமில் நம்ம என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். நான் வந்து என்னோடய நிறையா மீட்டிங்ஸ், ஒர்க், என்னோடய ட்ராவல் எல்லாமே என்னோடய ஆஃபீஸில் நிறைய பேர் சிரிப்பாங்க. அது என்னோடய ட்ரெயினிங்கை சரௌண்ட் பண்ணி தான் இருக்கும். அதோடய மீனிங் எப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ.
0: ஏன்னா ஏன் இதை கேட்டேன்னா, இல்லத்தரசிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க, முக்கியமாக பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களும் புலம்புவாங்க, எனக்கு நேரமே இல்லை, அதனால தான் நான் ஒர்க் அவுட் பண்ணல, அதனால தான் நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டேன் இப்போ.
1: கரெக்ட். அது இப்போ எக்ஸ்கியூஸுங்கிறது வந்து நிறையா இருக்குது. டைம் இல்லைங்கிறது வந்து ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் தான். உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் வேணால் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன், 50 எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன் ஏன் ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இப்படி இது எல்லாத்துக்கும் ஜோக்ஸ் அப்பார்ட், இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம எப்படியாவது அதை செய்வோம் இல்லை? அதுதான் ப்ரையாரிட்டி, அதுதான் 24 மணி நேரம் தான் எல்லாருக்குமே.

0: இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நீங்க 1 மணி நேரம் நீங்க தேடி கண்டுபிடிங்க, உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி 1 மணி நேரம் வந்து எல்லாத்துலயுமே 10 மினிட்ஸ் நீங்க எடுங்க, அதுவே உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைக்கும். இல்ல நமக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம்னா அதுக்கு எக்ஸ்கியூசஸ் நிறைய இருக்கு. இது செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற அப்படி ஆரம்பிங்க. செய்யணும்னு கூட நான் சொல்லலை, இதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைக்கும். நான் டெய்லின்னு கூட சொல்லலை, வாரத்துல 2 நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் 3 நாள். இப்போ என்ன சொன்னீங்க, என்னை விட பிஸியா எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் பண்றாங்கல்ல. இப்ப நிறைய டாக்டர்ஸ் ட்ரெயின் பண்றாங்க, நிறைய சீனியர் பிசினஸ் ஓனர்ஸ் ட்ரெயின் பண்றாங்க. உங்க ஊர்லயே நீங்க பாருங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் டைம் இல்லை அப்படின்னு, டைம் நிறைய இருக்குங்க. நம்ம டிவி பார்க்கறதுல கம்மி பண்ணினாலுமே, வேற ஏதாவது கதை பேசுறதுல கம்மி பண்ணினாலுமே டைம் இருக்கும். அது நமக்கு பண்ணணுமாங்கிறது தான் ப்ரையாரிட்டி.
1: ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இல்லத்தரசிகள் டெய்லி டீல் பண்ற சமையல் வச்சே நம்ம சொல்லலாமே, ஒரு ஷார்ப்பான கத்தி இருந்தா காய்கறியை கடகடன்னு கட் பண்ணிடலாம். அதுவே அந்த கத்தி ஷார்ப்பா இல்லை, வளைஞ்சு நெளிஞ்சு ஒடிஞ்சிருந்ததுன்னா காய்கறி கட் பண்ண மணிக்கணக்கில் ஆகும். அந்த மாதிரி நம்ம உடம்பும், நம்ம உடம்பு ஃபிட்டாக இருந்தால் எல்லா வேலையும் கடகடன்னு பண்ணிடலாம். ஸோ ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்ச நேரமாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்ல வரீங்க.
0: கரெக்ட்.
1: எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒருவேளை அடிபட்டுருச்சுன்னா அடிபட்ட பிறகு எக்ஸசைஸ் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிளா இல்லையா, ஃபிட்னஸ்க்கான வேறு வழிகள்லாம் என்ன, ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், மசில் டியர் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம ஃபிட்னஸ் கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அதுக்காக நீங்கள் இன்னொரு 1 வாரம் காத்திருக்கணும். எஸ், இதனுடைய நிறைவு பகுதியை வரும் திங்களன்று எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இதுவரை உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு செட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு மாபெரும்

0: உறுதுணையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சேவை குறித்து மக்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 13,000 மடங்கு யுபிஐ சேவை அதிகரித்து நிதி உள்ளடக்கத்தையும் மின்னணு சார்ந்த நிதி சேவைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வது குறிப்பிடத்தக்கது. சுயசார்பின் அடையாளமாக யுபிஐ திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து தரப்பு மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறி நாட்டின் பண பரிவர்த்தனையில் மாபெரும் புரட்சியை யுபிஐ ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தக சேவைக்கும் யுபிஐ பெரிதும் பயனளிப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: 2014 ஒரு 7,000 கோடி பரிவர்த்தனையான விஷயம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 314,000 கோடிகள் அதிகரிச்சிருக்கு. பரிவர்த்தனை வியாபாரத்துக்கு பயனுள்ளதாகவும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சரா இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரொம்ப சீம்லெஸ் ஆகுது.
0: யுபிஐ குக்கிராமம் தொடங்கி மாநகரம் வரை மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல அலுவலக மேலாளர் திரு மானேக்ஷா கூறுகிறார்.
2: எஸ்பிஐ யுபிஐ நகரங்களிலிருந்து கிராமங்கள் வரை, மாணவர்களிலிருந்து குடும்பங்கள் வரை, தேநீர் கடையிலிருந்து காய்கறி வண்டி வரை கோடிக்கணக்கான மக்களுக்கு உடனடி பண பரிவர்த்தனையை எளிதாக்கியது. யுபிஐ நாடு முழுவதும் ஒரே எளிய பழக்கமாக மாறிவிட்டது.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 290 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசு பாட்டை குறைக்கும் நோக்கில் 234.5 கோடி ரூபாய் செலவிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளும் இதில் அடங்கும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 August 23 முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்கும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், டெட் தேர்வு கட்டாயம் என்பதால் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 3,28,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு எவ வேலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், அஇஅதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினார்கள். பின்னர் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்தாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் இப்பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த அவர் இம்மூவரும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக பிரேத விசாரணையில் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்ட உதவியும் நிதி உதவியையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவரை இந்த படுகொலை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் இதுகுறித்து ஏற்கனவே வனத்துறை அமைச்சரும் சட்ட அமைச்சரும் அவையில் விரிவாக பதிலளித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய இப்பிரச்சினை தொடர்பாக அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் பேரவையில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஹீமோஃபிலியா மரபணு கோளாறு நோயாளிகளுக்கு எமிசிசுமாப் என்ற மருந்து வழங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்த அவர், இந்த நோய் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் இரத்த முறையாமை சிக்கல் ஏற்படும் என்றும் தசை மூட்டுகளில் இரத்த கசிவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மற்றொரு கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, பழனி அருகே ஆயக்குடியில் 50 மாணவிகள் தங்கும் வகையில் சமூக நீதி விடுதிகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டு

ஏற்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கிட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் மாநில பாதுகாப்பு தொழில் பெருவழித்தடம் திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்காக சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஜவுளி, தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வணிக முறைகளை எளிதாக்கி மேம்படுத்தும் வகையில் அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் 21 நாட்களுக்குள் வழங்க வகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி தொழிற்பூங்காக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளியில் மாசடைந்த அணை நீரை சுத்திகரிக்கும் ஆலை பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சிப்காட் தொழிற்பூங்காக்கள்

0: அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் 21 நாட்களுக்குள் வழங்க வகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி தொழிற்பூங்காக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளியில் மாசடைந்த அணை நீரை சுத்திகரிக்கும் ஆலை பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சிப்காட் தொழிற்பூங்காக்களின் தொழிற்சாலைகளுக்கு 3 நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கும் வகையில் சுத்திகரிப்பு நீராலைகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகரித்து வரும் சரக்கு போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும், வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட மணிமுக்தா ஆற்றில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கூட்டு துப்புரவு பணிகள் இன்று நடைபெற்றன. ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தூய்மையாக பராமரிக்க விருதாச்சலம் நகராட்சி ஆணையர் திரு நாகராஜ் கேட்டுக்கொண்டார்.
1: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில மணிமுக்தா ரிவர்ல தூய்மை பணியை பண்ணிட்டு இருக்கோம். விருத்தாச்சலத்தில் கூட 33 வார்டுகளுக்கும் தூய்மை பாரத இந்தியா திட்டத்தின் கீழ குப்பைகளை தரம்பிரிச்சு நம்மளோட தூய்மை பணியாளர்கள் தினசரி நம்ம வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணி பிரிச்சு கொடுக்கிறோம். மக்களும் வந்து அசுத்தப்படுத்தாம புனித தன்மையை காப்பாற்றுறதுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளையும் மணிமுக்தா ஆற்றில கொட்டுறத நம்ம தவிர்க்கணும்னு நம்ம நகராட்சி சார்பா அன்போட கேட்டுக்கிறோம்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,534 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கனஅடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம், சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதால் விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் புத்தாடைகள் அணிந்தும் பூக்கோளங்கள் வரைந்து மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டப்பட்டன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடர்ந்த இலங்கை அணியின் 3 விக்கெட்டை பிரசீத் கிருஷ்ணாவும் 2 விக்கெட்டை மானவ் சுதரும் இன்று வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:56. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். முதலாவதாக நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் ஜென்சி குரல்களில் பாடல் இதுவும்.

ஜென்சி அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பின் வரிசையில் அடுத்து வரும் பாடல் கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜென்சி குரல்களில் பாடல் இதோ.

நேரம் 2:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கரும்புவில் திரைப்படத்திலிருந்து ஜென்சி குரலில் பாடல் இதோ.

0: இழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போன யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 2:32. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடலாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து ஜென்சி பி வசந்தா குரல்களில் பாடல் இதோ.

0: சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் பகவத்கீதையின் சாராம்சம் உரை வழங்குபவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம்.
1: வணக்கம். அத்ய வித்யமானானாம் சர்வேஷாம் ஸ்ரோத்ருநாம் மம ஹார்திக பிரணாமாக. உலகமே போற்றும் நம்முடைய தர்மத்தினுடைய புனித கிரந்தம் பகவத்கீதையின் சாராம்சத்தையும், இப்புனிதமான பாரத தேசத்தில் படைக்கப்பட்ட மற்ற பலவிதமான கீதைகளையும் இன்றைக்கு நாம் காணவுள்ளோம். 50க்கும் மேற்பட்ட கீதைகள், கீதோபதேசங்கள் இருக்க பகவத்கீதைக்கு மட்டும் இத்தனை சிறப்புகளை பார்க்கிறோம். பகவத்கீதையில்தான் பூர்ணமாக உபதேசங்களும், எப்படி வாழ வேண்டும், எது சரி எது தவறு, மனிதனின் முக்குணங்களும், யோக மார்க்கங்களும், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்ற மோட்ச மார்க்கங்களும் பூர்ணமாக பகவத்கீதையில்தான் கூறப்படுகிறது. மேலும் பகவத்கீதையின் முக்கிய விசேஷமான சாக்ஷாத் பகவானின் விஸ்வரூப தர்சனமும், சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரின் பூர்ண அவதாரமும் பகவானே சொல்லப்பட்ட கீதை ஆதலால் பகவத்கீதைக்கு எப்பொழுதுமே ஒரு சிறப்பு உண்டு. வேறு பலவித கீதைகளில் பலவித முக்கிய உபதேசங்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு சாரத்தை மட்டுமே கூறுகின்றது. இப்படியாக நாம் இன்றைக்கு பகவத்கீதையின் சாராம்சமும் வேறு பல மற்ற பலவிதமான கீதைகளையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் எது சரி எது தவறு என்று சொல்வதோடு மட்டும் அல்லாமல், நாம் நினைப்பிலும் தூய்மை அவசியம் என்ற பல உன்னதமான உபதேசங்களையும்

அள்ளிக் கொடுக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். முதலாவதாக பகவத்கீதையின் தேன்துளிகளை ஒவ்வொரு அத்தியாயத்தின் ரூபமாக இங்கே பார்ப்போம். பகவத்கீதை மொத்தம் மகாபாரதத்தில் 18 பருவங்கள் உள்ளன. அதில் 6வதாக வருவது பீஷ்ம பருவம். பீஷ்ம பருவத்தில் 23வது அத்தியாயத்தில் நிகழ்வது இந்த பகவத்கீதை. உலகமே போற்றப்படும் மகாபாரதம் பஞ்சமோ வேதம் என்று சம்ஸ்கிருதத்தில் அழைப்பர். 5வது வேதமாக மகாபாரதம் கருதப்படுகிறது. மேலும் 100,000-க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருப்பதால் உலகத்திலேயே நீண்டமான காவியம் என்று மகாபாரதம் போற்றப்படுகிறது. அதிலே பகவத்கீதை வருவது மிக சிறப்பு. ஸ்ரீமத் பகவத்கீதை ஒரு சாஸ்திரம். ஸ்ரீ கிருஷ்ண பகவானால் மகாபாரத யுத்தக்களத்தில் அர்ஜுனனுக்கு தெளிவு ஏற்பட கூறப்பட்டது. இதில் 18 அத்தியாயங்கள் உண்டு. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோகத்தை கூறுவது. அவை முழுவதையும் படித்து உணர்வது எளிதன்று. அது பல அறிஞர்களால் பல மொழிகளில் பலவிதமாக தெள்ளத் தெளிவாகவும் மொழிபெயர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. எனினும் சுருக்கமாக இந்த கீதையின் சாராம்சத்தை இங்கே நாம் காணலாம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனின் துக்கமான ஒரு சமயம். திருதராஷ்டிரருக்கு இந்த பூர்ணமான இந்த போர்க்களத்தில் உள்ள விஷயத்தை சஞ்சயன் வியாசரின் அருளால் கௌரவ பாண்டவர்களின் போரை பற்றி விவரிக்கின்றான். அர்ஜுனன் எதிரிப்படைகளில் போர் செய்வதற்காக வந்துள்ளவர்களை பார்த்தான். மனம் கலங்கினான். ஆசிரியர்கள், பிதாமகர்கள், சகோதரர்கள் இவர்களை பார்த்து வருத்தப்பட்டான். இவர்களை நான் கொல்ல மாட்டேன். இவர்களை கொன்று என்ன பயன்? குலக்ஷயமுற்றால் குல தர்மமும் குன்று போகுமே. குலஸ்திரீகள் கெடுவர். குலம் குன்றினால் சங்கரம் ஏற்படும். இவ்வாறாக கூறி வாளை கீழே போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டான். வில்லும் அம்பும் எரியப்பட்டன. இந்த முதல் அத்தியாயத்தில் வருவது முதல் ஸ்லோகமான திருதராஷ்டிரர் கூறியதாவது, தர்ம

கிமகுர்வத சஞ்சய என்று முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகமாக இது தொடங்குகிறது. திருத்தராஷ்டிரன் கேள்வியாக கேட்கிறார், சஞ்சயன் பிறகு பதில் கூறுவர். இவ்வாறு பகவத்கீதை ஆரம்பம் ஆகிறது. இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். சாங்கிய யோகம் என்பது ஆத்ம தத்துவத்தை விவரிப்பது. அவ்வாறு வருந்திக் கொண்டு உட்கார்ந்திருந்த அர்ஜுனனுக்கு மதுசூதனன் கிருஷ்ணன் கூறினார், எதிரிகளை எரிப்பவனே, உனக்கு இந்த வேளையில் எவ்வாறு இந்த மோகம் ஏற்பட்டது? இறந்தவர்களை பற்றியும் இறக்காதவர்களை பற்றியும் அறிஞர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். பழைய துணிகளை விட்டுவிட்டு புதிய துணிகளை அணிவது போல் பழைய உடல்களை நீக்கி புதிய உடல் அடைய வேண்டும். போரில் வெற்றியடைந்தால் நாடு, தோற்றால் ஸ்வர்க்கம். நீ போர் செய்யாவிட்டால் உன்னை பயந்தாங்கொள்ளி என்று எதிரிகள் ஏளனம் செய்வர். துக்கங்களில் மனம் கலங்காமலும் சுகங்களில் ஆசையுற்றும் ஆசை, பயம், கோபம் இவை நீங்கியவன் ஸ்திதப்ரஜ்ஞன் என்று கூறப்படுவான். கர்ம மார்க்கமே உனது வேலை, அதன் பலனை பற்றி யோசிக்காதே. எல்லா அவயவங்களையும் உள்ளிழுத்து கொண்டு ஆமை போன்ற இயந்திரியங்களை அடக்கியவனே மேலானவன். அப்படிப்பற்றவனே மோட்சம் அடைகிறான். ஆதலால் நீ செய்ய வேண்டியது கர்மாவான போரை செய்க என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கர்ம

கர்மணி. அடுத்ததாக மூன்றாவது அத்தியாயம். மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தை பற்றி கூறுவது. மனிதர்களாக பிறந்த நாம் இந்த கர்ம மார்க்கத்தை முழு மனதுடன் ஈடுபட்டாலே பகவானை அடைய முடியும் என்று சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளார். கர்மம் செய்யாமல் யாருமே இருப்பதில்லை. சந்நியாசத்தினால் மட்டும் யாரும் சித்தி அடைவதில்லை. ஆசை, கோபம் இவை ரஜோகுணத்தால் உண்டானவை. தீப்புகையினால் மூடப்பட்டது போலவும், கண்ணாடி அழுக்கினால் மூடப்பட்டது போலவும், கர்ப்பம் பனிக்குடத்தினால் மூடப்பட்டது போலவும் அஞ்ஞானத்தால் புத்தி மூடப்பட்டிருக்கிறது. ஆதலால் முதலில் இந்திரியங்களை அடக்கு, பிறகு மனம், அதற்கு மேல் புத்தி, புத்திக்கும் மேல் உயர்ந்தது ஆத்மா. கர்மாவினால் ஆகுதியை

அளித்த தேவர்களை பூஜித்துவே. தேவர்கள் உங்களுக்கு நலன் புரிவர். பரஸ்பரம் உதவி புரிவதால் மழை பொழியும், நாடு செழிக்கும், நன்மை உண்டாகும். இப்படி கிருஷ்ணர் மூன்றாவது அத்தியாயத்தில் கர்மத்தின் நம்முடைய தினசரி வேலைகளின் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துகிறார். கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அருகசி. நான்காவது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த யோகத்தை நான் முதலில் சூரியனுக்குக் கூறினேன். சூரியன் மனுவிற்கு கூறினான். மனு இஷ்வாக்குவிற்கு கூறினான். பரம்பரை பரம்பரையாக வந்த இந்த யோகம் நாளடைவில் நஷ்டமடைந்தது. எனக்கும் உனக்கும் பிறவிகள் ஏற்பட்டன. தர்மத்திற்கு அழிவு நேரிடும் போது நான் யுகந்தோறும் தோன்றுவேன். சாதுக்களை காப்பாற்றவும் துஷ்டர்களை அழிக்கவும் ஒவ்வொரு யுகமும் நான் தோன்றுவேன். இதோ இந்த ஸ்லோகம் அதை கூறுகிறது. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் என்று பகவான் கிருஷ்ணர் எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த யுகத்தில் தோன்றுகிறேன் என்று கூறுகிறார். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம் என்று நான்காவது அத்தியாயத்தை முடிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஐந்தாவது அத்தியாயம் சந்நியாச யோகம். கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகமே மேலானது. பார்த்தும் கேட்டும் தொட்டும் முகர்ந்தும் சாப்பிட்டும் நடந்து கொண்டும் தூங்கியும் மூச்சு இழுத்தும் மூச்சை விட்டும் இருப்பது யாவுமே இந்திரியங்கள். இந்திரியங்கள் தாங்களேதானே இயங்குகின்றன. நாயிடத்தும் படித்தவனிடத்தும் பசு யானை முதலியவற்றிலும் அறிஞன் சமமான நோக்கு உடையவனாக இருக்க வேண்டும் என்று ஐந்தாவது அத்தியாயத்தில் சந்நியாச யோகத்தை பற்றி கூறுகிறார். ப்ரஹ்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. அடுத்ததாக ஆறாவது அத்தியாயம் ஆத்ம சையம யோகம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். குளிர்ச்சி உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் ஞானம் விஞ்ஞானம் இவைகளில் திருப்தி அடைந்தவன் பரபிரம்மம். கல் தங்கம் இவற்றில் சமமான நோக்குடையவன் யோகி. காற்று இல்லாத இடத்தில் தீபம் அசையாமல் இருப்பது போல யோகி இருக்க வேண்டும். பாரபட்சம் இல்லாமல் வாழ வேண்டும். எல்லா இடங்களிலும் பகவானை பார்ப்பான் யோகி. எல்லாவற்றையும் பகவானிடத்தில் காண்பவன் யோகி. மனத்தை அடக்குவது கடினம். அபியாசத்தால் அதை செய்ய வேண்டும். ஆத்மௌபம் யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வாயதி வா துக்கம் சயோகி பரமோ மத. ஏழாவது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். பூமி நீர் தீ காற்று வானம் புத்தி மனம் அகங்காரம் இவை பகவானுடைய பிரகிருத்தியாக இருக்கின்றன. எல்லா வேதங்களிலும் ஓம் என்ற பிரணவம், வானத்தில் சப்தம், மனிதர்களில் ஆண்மை, பிருத்திவியில் மனம், தீயில் ஒளி, இப்படி நான் இருக்கிறேன். மாயையினால் கவரப்பட்ட மாந்தர்கள் என்னை அறிவதில்லை. பல பிறவிகளுக்கு பிறகு ஒரு ஞானவான் என்னை வாசுதேவன் என்று அறிகிறான். அவன் துர்லபன் ஆவான். என்னை நன்கு அறியாதவர் ஆசையினால் பிற தெய்வங்களை வணங்குகிறார். எல்லா தெய்வங்களாகவும் நானே இருக்கின்றேன். நானே அவரவர் இஷ்டப்படி பயன் அளிக்கின்றேன் என்று ஏழாம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சாக்ஷாத்காரம் கூறுகிறார். மத்தப்பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணாயிவ. பகவத்கீதையில் ரொம்ப விசேஷமாகவும் முக்கியத்துடனும் சொல்லப்படுவது 12வது அத்தியாயம் 15வது அத்தியாயம். 12வது அத்தியாயம் பக்தியோகத்தை பற்றி கூறுவது. என்னிடம் மனத்தை வைத்து ஸ்ரத்தையுடன் வணங்குபவர்கள் எனக்கு மிகவும் வேண்டியவர்களாவர். மனத்தை என்னிடத்தில் வைக்க சக்தி இல்லாதவர்கள் அபியாசத்தால் வைக்கலாமே.

ஞானமும் ஞானத்தை விட தியானமும் சிறந்தது. தியானத்தினால் கர்ம பல தியாகம், தியாகத்தினால் சாந்தி உண்டாகும் என்கிறார் கிருஷ்ணர். சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தய தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதேரதாஹ. 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். மேலே வேர்கள், கீழே கிளைகள், இலைகளாக வேதங்கள் உள்ளன அஸ்வத்த மரத்தில். மனிதனின் குணங்கள் வேறாக விளங்குகின்றன. பூமியில் எல்லாவற்றையும் நானே தரிக்கிறேன். உயிர்களின் உடலில் புகுந்து உணவை செரிக்கச் செய்கிறேன். எல்லா வேதங்களாகும் நான் அறியப்பட வேண்டியவன். புருஷோத்தமன் என்ற பெயரை பெற்றேன். சரி.

ஆசையாத். இறுதியாக 18 அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகத்தை பற்றி கூறுவது. தியாகம் 3 விதமாக சொல்கிறார் கிருஷ்ணர். செய்ய வேண்டும் என்ற பாவனையில் விடுவது சாத்விகம். கடினமான கர்மா என்று விடுதல் ராஜசம். மோகத்தால் விடுவது தாமசம். நீ என்னை அறிந்து எல்லா கர்மாக்களையும் என்னிடமே ஒப்படைத்துவிடு. எல்லா இடையூறுகளையும் கடப்பாய். இது என்னுடைய ஆணை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். மோகம் நீங்கியது, ஞாபகம் வந்துவிட்டது, உங்கள் இஷ்டப்படியே போர் புரிவேன் என்று அர்ஜுனன் தெளிவுபடுத்தி கூறினான். வியாசருடைய அருளால் இதை நான் கேட்டேன். எங்கு யோகேஸ்வரனான கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கின்றார்களோ அங்கு நிச்சயம் நீதியும் வெற்றியும் நிலை பெற்றிருக்கும் என்று சஞ்சயன் திருத்ராஷ்டிரனிடம் இறுதியாக உரைத்தான். ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ.

0: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது பகவத்கீதையின் சாராம்சம். உரை வழங்கியவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: சின்னக்கல்லார் 10 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார், தேவாலா, மேல்கூடலூர், தாலுகா அலுவலகம், பந்தலூர், சிங்கோனா, சோலையார், வால்பாறை பிஏபி, அவலாஞ்சி, உப்பாசி TRFAWS தலா 7 சென்டிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, வால்பாறை பிடிஓ, வென்டோர்த் எஸ்டேட், வடபழனி தலா 5 சென்டிமீட்டர், சைதாப்பேட்டை, எம்ஜிஆர் நகர், செருமுள்ளி, சென்னை விமான நிலையம், உட்பிரையர் எஸ்டேட், ஆலந்தூர், பெரியாறு, பார்வுட், மகாபலிபுரம், சோழிங்கநல்லூர், நடுவட்டம், கேளம்பாக்கம் இங்கெல்லாம் 4 சென்டிமீட்டர், குளப்பாக்கம் ஏஆர்ஜி, செம்பரம்பாக்கம், 4 முக்கு, செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, மணலி நியூ டவுன், சென்னை, வளசரவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையான 38.3 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.1 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். சென்னை, கடலூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், வேலூர், திருவள்ளூர் மற்றும் மாவட்டங்களில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று நீலகிரி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும்

புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை 26 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 28 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் மாலை ஒலிபரப்பை இனிதே நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து குரல் அமுதம் 365.
1: அற்றவர் என்பாரவா அற்றார் மற்ற யார்?

உலக பற்றை விட்டவரே பற்றற்றவர் எனப்படுவர். மற்றவர்களை முற்றும் துறந்தவர்கள் என அறுதியிட்டு கூற முடியாது. குறள் எண் 365 அதிகாரம் அவா அறுத்தல்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க போகிறோம் மதுரை திண்டல். முதல் பாடலாக கிரீடம் திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் 5:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டுட்டே இருக்கும் மதுரை தென்றல். அடுத்த பாடலாக ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.
3: அப்பு பெண்ணே நீ யாரோ

நேரம் 5:47. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ வாட்ஸில் நாம கேட்டுட்டு இருக்கோம் மதுர தென்றல். அடுத்து ஒரு அற்புதமான பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் 5:53. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். அடுத்ததாக ஒரு அழகிய பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம் நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னிசை மழை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, 7:10 மாவட்ட செய்திகள் வேலூர் மாவட்ட செய்திகளாக, எழுதியவர் ஏ மோகன், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிழுங்கள் பராமரிப்பு, சென்னை காலனி மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களுடைய உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்களுடைய கூறும் கருத்துக்கள். நிகழ்ச்சி சென்னையாக. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இதுவரை நான். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய ஓய்வு பெற்ற பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ, விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம் சங்கர் அவருடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். இவையாவும் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு சின்னக்கல்லார் கோயம்புத்தூரில் 101.1 மில்லிமீட்டர். பதிவான குறிப்பிடத்தக்க மழையளவுகள் இதோ. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழக கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகின்றது. நீலகிரி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகத்தில் மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மதுமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கையை.

0: 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பணப்பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளையும் அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் விரைவாகவும் எளிமையாகவும் பணப்பரிவர்த்தனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சிறு வியாபாரிகள் முதல் உள்ளூர் கடைகள், வியாபார நிறுவனங்கள் வரை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பரிவர்த்தனை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு வளர்ச்சிப் பாதையில் யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை ஒருங்கிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுயசார்பை உறுதிப்படுத்தும் வலிமையான அடையாளமாக மின்னணு பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் தங்களது வியாபாரத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: மதுரை மாவட்டத்தில் கீழே குளிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர். யூபிஐ டிரான்சாக்ஷன் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லாம இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பணம் எடுத்து கொண்டு போறது, அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம பொருட்கள் வாங்கும் போது அது பணம் கொடுக்கும் போது அந்த சில்லற இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இந்த யுபிஐ வந்ததுல இருந்து பணம் வந்து ஈஸியா வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு செய்யறது, யுபிஐ டிரான்சாக்ஷன் வந்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
2: நாங்க பூக்கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாலை வந்து கேட்க வராங்க, ஸ்கேனர் இருக்கான்னு கேக்குறாங்க, ஸ்கேனர் இல்லையன்னா போயிடுறாங்க. சில்லற தட்டுப்பாடு இல்லாம இருக்கு. ஒரு 5 ரூபா 10 ரூபானாலும் போட்டு போய் இது பண்றாங்க. அப்படி இல்லையனாலும் அவங்க கையில காசு இல்லையனாலும் இந்த ஸ்கேனரை பார்த்து எங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டு வாங்கி போறாங்க. இது நல்லா எங்களுக்கு யூஸா தான் இருக்கு.
0: வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வேளாண் பாடத்தை கற்கும் ஆர்வத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான இம்மாதம் 27ஆம் தேதியன்று கூடுதல் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் தலா 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களில் தலா 300 வில்லைகளும் இம்மாதம் 27ஆம் தேதி பயன்பாட்டிற்கென வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களில் 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக 4 தட்கல் வில்லைகள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்தில் தேசிய அளவிலான போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்க பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான மத்திய அரசின் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பேரணியில் கலந்து கொண்ட பின் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொலுபொம்மை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள 40-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும், 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை கிருஷ்ணர் பொம்மைகள் விற்பனைக்காக தயாரிக்கப்படுவதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். நாங்கள் கைவினை கலைஞர்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான களிமண் பொம்மையும் பண்ணுறோம், பேப்பர் மிஷியும் பண்ணுறோம். அதாவது 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிருஷ்ணர் எங்ககிட்ட இருக்குது. விட்டோப்பா கிருஷ்ணர், பசுமாடு கிருஷ்ணர், வெண்ணெய் சப்பர கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கிருஷ்ணர் ஐட்டமாக வச்சிட்ருக்கோம். இப்போ கிருஷ்ணருக்கு தேவையான வேலைகள்லாம் ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவும் தேவைனாலும் நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு வெளியூரில் எங்கே இருந்தாலும், மலேசியா சிங்கப்பூர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். அதே டைமில் நாங்கள் கொழுக்கடைக்கு மெட்ராஸில், சென்னைக்கு, பெங்களூர், பாம்பேக்கெல்லாம் அனுப்புறோம். கடைகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும்.
1: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 15 நாட்களுக்கு மேலாக பள்ளிக்கு வராத மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்வதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தூத்துக்குடி தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பொதுமக்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: இனி விளம்பரம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: குறித்த விமர்சனம் எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.
1: இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை ஆகிய மூன்று துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், அதற்கு துறை அமைச்சர்கள் பதிலளித்ததும், டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வை ரத்து செய்வது குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கர்நாடக மாநிலத்தில் மூன்று தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான விஷயத்தில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு உரிய விரிவான விளக்கத்தை விரைவில் சட்ட அமைச்சர் வழங்குவார் என பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து பேரவையில் இன்று இரண்டு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் ஹீமோஃபீலியா என்ற நோய்க்கு எமிசிசுமேப் என்ற மருந்தை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்குவது உள்ளிட்ட சிறப்பு தீர்மானத்தை தாவேகா உறுப்பினர் டாக்டர் எம் எஸ் ரவி கொண்டு வந்து பேசினார். இதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தற்போது எமிசிசுமேப் மருந்து இந்திய அரசால் தேசிய சுகாதார இயக்கத்தின் அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியல்

சேர்க்கப்படவில்லை என்றாலும் கூட பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு இரத்த கசிவை தடுக்கும் இந்த எமிசூசுமாப் மருந்தினை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். மற்றொரு தவேக உறுப்பினர் திரு ரவி மனோகரன் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் உள்ள சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிக்கு விரைவில் சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று கூறினார். இதையடுத்து டெட் தேர்வு தடை பற்றிய தனி தீர்மானம் ஒன்றை பள்ளி கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கொண்டு வந்து பேசினார். ஆசிரியர் தேர்வுக்கான தேசிய கவுன்சில் கடந்த 2010 பணியில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகிய அனைவருமே டெட் எனப்படும் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவால் சுமார் 20 மேலாக பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் 328,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறாமல் தகுதி இழப்புக்கு ஆளாகும் நிலை உருவாகியிருக்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் டெட் தேர்விலிருந்து ஆசிரியர்களுக்கு முழுமையான நிரந்தர விலக்கு அளிக்கக்கூடிய சட்டத்தை ஏற்றுவதற்கு மத்திய அரசை தமிழக சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதற்குரிய சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். இதன் மூலம் நீண்டகாலமாக ஆசிரியராக பணிபுரியும் அனைவருக்கும் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மீது கருத்து தெரிவித்த பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, திமுக உறுப்பினர் திரு ஏவா வேலு, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் அரசினர் தனி தீர்மானத்தை வரவேற்றதுடன் மத்திய அரசு இது தொடர்பாக புதிய சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கூறினர். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதையடுத்து மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்ய அமைச்சர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அழைத்த நிலையில் ஏராளமான உறுப்பினர்கள் எழுந்து நின்று தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு அனுமதி அளித்த பேரவைத் தலைவர், கவனஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்வதற்கு இப்போது அவகாசம் இல்லை, நீங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து மிகவும் சுருக்கமாக எடுத்துக் கூறி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றார். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தன், விரைவில் நல்ல செய்தி வரும் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர்கள் திரு எஸ் ரகுபதி, திரு சேகர்பாபு, திரு ராஜா, திரு ஜெயராமகிருஷ்ணன், திரு கௌதம் ஆகியோர் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். தவேக உறுப்பினர்கள் திரு சுகுமார், திரு ரவி மனோகரன், திரு கருப்பையா, திரு முனிரத்னம், திரு நா சுப்பிரமணியன், திரு பாலமுருகன், திரு விஜயகுமார், கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு கே நித்யானந்தம், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு தளவாய் சுந்தரம், திரு ஆர் காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, திரு பாலகிருஷ்ண ரெட்டி, திரு தாமரை ராஜேந்திரன், திரு திலீபன் ஜெய்சங்கர் ஆகியோரும் தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் முக்கிய பகுதிகளை கூறி அரசின் கவனத்தை ஈர்த்தனர். விதி 55 கீழ் உறுப்பினர்கள் கொடுக்கும் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர்களிடமிருந்து பதில் வந்த பிறகுதான் அவை விவாதத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற மரபு விதி இருந்தாலும் கூட, உறுப்பினர்கள் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினைகளை தகவல் கோரல் என்ற முறையில் சுருக்கமாக சொல்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் அனுமதி அளித்ததற்கான காரணத்தை விரிவாக எடுத்துக் கூறினார். பேரவைக்கு நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்திருப்பதால் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவர்களின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையிலேயே இந்த அணுகுமுறையை தாம் பின்பற்றியதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் டாக்டர் பிரபு, செல்வி கீர்த்தனா, முனைவர் குமார் ஆகியோர் தாக்கல் செய்து பேசினர். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தவேக உறுப்பினர்கள் திரு மதார் பத்ருதீன் என்ற வி எம் எஸ் முஸ்தபா, திரு பழனிவேல், திருமதி சத்யா, திமுக உறுப்பினர்கள் திரு அஸ்டின், திரு அம்பேத்குமார், திரு கதிரவன், அதிமுக உறுப்பினர்கள் திரு அருண்மொழி தேவன், திரு வெற்றிவேல், திரு மோகன் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், அமமக உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 13 உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் தங்களின் தொகுதி கோரிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திரு ஆஸ்டின், மக்களால் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பது அந்த தொகுதி மக்களின் குரலை முடக்கிவிட்டதாகவும், அந்த தொகுதிகளில் பிரதிநிதிகள் இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறினார். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் சரியாக 10:57 மணியளவில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் பலமாக மேஜையை தட்டி அவரை வரவேற்றனர். அப்போது பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அந்த தொகுதி மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார்.
அப்போது குறுக்கிட்டு பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி, அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான்

0: அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று கூறியதுடன் ஒரு சில கருத்துக்களையும் தெரிவித்தார். அப்போது இடைமறித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த பிரச்சினை நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து விவாதிக்க முடியாது என்று கூறினார். இதன் பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக சில கருத்துக்களை கூறியதும், இதுபோல உணர்ச்சி வயப்பட்டு உடலை வருத்தி கொண்டு உறுப்பினர் பேசக்கூடாது, எதையுமே உணர்வுபூர்வமாக அமைதியாக பேசுங்கள் என்று கூறினார். விவாதத்தில் தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், கடந்த திமுக ஆட்சியில்தான் அதிக அளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தொழில்கள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் அதிக அளவு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டதாக கூறினார். பத்திரிகைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் சிறிது நேரம் விவாதம் நடைபெற்ற நிலையில், பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கடந்த காலங்களில் பேரவையில் நடைபெற்ற சில சம்பவங்களையும் அப்போதைய பேரவைத் தலைவர் அளித்த தீர்ப்பினையும் சுட்டிக்காட்டினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை வைத்து பேரவையில் விவாதிப்பது அழகல்ல என்று கூறியதையும், ஆதாரமின்றி செவிவழி செய்திகளை பேரவையில் பதிவு செய்ய முனைவது ஏற்க முடியாது, இதுவொன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று மறைந்த முன்னாள் அமைச்சர் க. அன்பழகன் அவை முன்னவராக இருந்தபோது தெரிவித்த கருத்தையும் திரு ஜே சி டி பிரபாகர் எடுத்துரைத்தார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்த திட்டத்தை அரசு கைவிட்டது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பின் மீதும் இன்று பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தின்போது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, திரு ஏவா வேலு ஆகியோர், மத்திய அரசின் அனுமதியோடு இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி, இது தவிர மாற்று இடங்களை பார்வையிட்ட நிலையில் அங்கு விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசின் விமான நிலைய ஆணையம் மறுத்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சட்டத்துறை அமைச்சர் திரு அருண்குமார், தொழில்துறை அமைச்சர் திருமதி கீர்த்தனா ஆகியோர், அந்த பகுதியில் ஏராளமான ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் இருப்பதால் அது உகந்த இடம் அல்ல என்றும், மேலும் ஆயிரக்கணக்கான கிராம மக்களும் ஏராளமான விளை நிலங்களும் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்தை அரசு கைவிட்டதாக கூறினார். இதற்கு மாற்றாக மக்களும் விவசாயமும் பாதிக்காத வகையில் வேறு இடத்தில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் இடையே அவ்வப்போது கடும் ஆட்சேப குரல்கள் எழுந்தன. இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பமும் அமளியும் நிலவியது. அரசியல் தொடர்பான கருத்து மோதல்களும் நிகழ்ந்தன. அப்போது பேரவையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் திரு விஜய் இவற்றையெல்லாம் மிக அமைதியாக இருந்து கூர்ந்து கவனித்தார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் சூடும் சுவையுமான விவாதங்கள் அரங்கேறின.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்திட அடுத்த மாதம் 26 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. குழந்தை பிறந்த 21 பிறப்பினை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் வழிவகை செய்கிறது. 2010 முன் பெயரின்றி பிறப்பு பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் வகுத்துரைக்கப்பட்ட 15 அவகாசம் முடிவுற்ற அனைத்து பிறப்பு பதிவுகளுக்கும் அடுத்த மாதம் 26 வரை பெயர் பதிவு செய்திட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இவ்வாறான கால அவகாசம் நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
2: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா கிராமம் கவுண்டடியா ஆற்றின் குறுக்கே உள்ள மோர்தானா அணையிலிருந்து பாசன வசதிக்காகவும் மற்றும் நிலத்தடி நீர் மட்டும் உயர்வதற்காகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் நேற்று தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவினார். பாசன வசதிக்காக கவுண்டனி ஆற்றில் வினாடிக்கு 75 கன அடி வீதமும் இடது

0: புறம் மற்றும் வலதுபுறம் பிரதான கால்வாய்களில் தலா 75 கனஅடி வீதமும் ஆக மொத்தம் வினாடிக்கு 225 கனஅடி மோதானா அணையிலிருந்து தண்ணீர் வரும் 9 நாட்களுக்கு திறந்துவிடப்படுகிறது. அணையின் மொத்த கொள்ளளவு 261.330 மில்லி கனஅடி ஆகும். தற்போதைய கொள்ளளவு 235.039 மில்லி கனஅடி ஆகும். இதில் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு 174.96 மில்லி கனஅடி ஆகும். இதன் மூலம் 9 ஏரிகள் பயன்பெற்று மேலும் மோதானா, கொட்டாரமடுகு, ஜிட்டாப்பள்ளி, சேம்பள்ளி, ரங்கசமுத்திரம், மீனூர், தட்டப்பாறை, ஆண்டிக்கான்பட்டி, அக்ரவாரம், மூங்கப்பட்டு உள்ளிட்ட 15 கிராமங்களில் 408 ஆழ்துளை கிணறுகள் மற்றும் 1867 திறந்தவெளி விவசாய கிணறுகளின் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. இதன் மூலம் குடியாத்தம், காட்பாடி, கேவிக்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 8,366.70 ஏக்கர் பரப்பளவு வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்ற விவசாயி கூறும்பொழுது,
1: மோதன டேம் மாவட்ட ஆட்சியர்களால் திறந்து வச்சாங்க. அரசாணைப்படி 9 நாட்கள் தண்ணீர் வரும் சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் இன்னைக்கு வந்து 225 கனஅடி தந்திருக்காங்க. இதனால டவுன் தண்ணிய மகாண ஆற்று கரையோரங்களும் நீர்மட்டம் உயரும். அது மட்டும் இல்லாம வலதுபுற இடதுபுற கால்வாயில் உள்ள ஏரிகள் நிரம்பி பாசனத்துக்கு பயன்பெறும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அந்த நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதால் வந்து குடிநீர் பிரச்சனை ஒரு அளவுக்கு இருக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதால திறந்திருக்காங்க.
0: வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரி மலைப்பகுதியில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதத்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அல்லேரி மலைப்பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். எனவே அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் மின்சார வசதி ஆகியவை நிறைவேற்றிட தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
2: நம் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் இந்த மலைப்பகுதியில வந்து தார் சாலை வசதி இல்லைங்கிறத கேட்டிருந்தாங்க. ஒரு பிரசவமான பெண்ணை பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது அது எதிர்பாராத விதமா போறதுக்கு நேர கால தாமதமானதுனால அங்க குழந்தை வந்து இறந்துறதா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மெசேஜ் வந்து எங்க கவனத்துக்கு வரும்போது முதலமைச்சர் அவரோட கவனத்துக்கு கொண்டு போனோம். உடனடியாக அது என்ன பார்க்க சொல்லி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களை வந்து இது சம்பந்தமா என்னென்னு போய் ஆய்வு பண்ண சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து ஆய்வு செஞ்சு மக்களுக்கு இங்கே நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்குது, இந்த மக்களுக்கு அந்த 8 கிலோமீட்டர் தார் சாலை, கிட்டத்தட்ட ஒரு 12 குக்கிராமங்கள் இணைக்கக்கூடிய தார் சாலை வந்து இவங்களுக்கு வந்து பணியானை வழங்கப்பட்டுருச்சு, அதை அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ரேஷன் கடை ஓபன் பண்ணுனாங்க, இப்போ அந்த பில்டிங் ஆயிட்டு இருக்குது, அடுத்த மாதம் அதை வந்து திறப்பு விழா பண்ண இருக்கிறோம்.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அங்குள்ள குறைகளை விரைவில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாடநூல் கிடங்கில் உள்ள பல்வேறு குறைகள் விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்.
3: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை

0: பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய சிஎஸ்ஐஆரின் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த 3 எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளி துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், சக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மத்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.dot அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40 விழுக்காடு அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ள

கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல் படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல் படையினருக்கு இடையேயான 7வது சுற்று கூட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல் படையின் மேஜர் ஜெனரல் லியாங் தின்ஹே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருதுமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு தரப்பு பின்னர் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் வாழைப்பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பராமரிப்பு உத்திகள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கா மனோன்மணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: வாழை விவசாயம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்து

0: வரைக்கும் வாழை விவசாயிகள் எல்லாருமே வந்து நிறையா ரகங்கள் போட்டுட்ருக்கோம். இதில் தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான தாக்குதல் வந்து பூஞ்சான நோய்கள் தான் அதிகமாக தாக்குது. அதுக்கடுத்து வந்து பாக்டீரியா நோய், அப்புறம் வைரஸ் நோய், நச்சுயிரி நோயின்னு நம்ம சொல்லுவோம். பூஞ்சான நோய்கள்னு பார்த்தோம்னா அதிக தாக்குதல் வந்து வாடல் நோய். ஸோ வாடல் நோயை வந்து நம்ம பனாமா வாடல் நோயின்னு சொல்லுவோம். உங்கள் பகுதியில் வந்து வெடிவாளை அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். வாடல் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இலைகள் நம்மளுக்கு வந்து வாழையோட பயிரில் இருக்கக்கூடிய முதிர்ந்த இலைகள் வந்து முதல்ல மஞ்சள் நிறமாக மாறும். அந்த இலைகள் வந்து கொஞ்சம் வாடி கருக ஆரம்பிக்கும். அந்த தண்டு பகுதியை ஒட்டி ஒடிஞ்சி துணி கட்டின மாதிரி தொங்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து வாடல் நோயோட அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முதிர்ந்த இலைகள் மட்டும் பழுக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து தேவையான மேலாண்மை முறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா வெடிவாளை தாக்கம் வராமல் நம்ம கட்டாயம் பாதுகாக்க முடியும். அப்போ அந்த வெடிவாளை ஏன் வருது அப்படின்னா அந்த நோய்க்கிருமி வந்து தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சும் குழாய்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் வந்து தங்கி நிற்கிறதுனால அடைப்பு ஏற்படுது. தண்டு பகுதியில் அந்த அழுத்தத்தினால், நீரினுடைய அழுத்தத்தினால வாழையோட தண்டு பகுதி வந்து வெடிக்கும். அந்த மாதிரியான வெடிவாளை இருக்கக்கூடிய வாழையோட தண்டு பகுதியை குறுக்கால் நம்ம வெட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அடர் சிவப்பு நிறத்தில் வந்து வளையம் மாதிரி வந்து இந்த நோய்க்கிருமி தங்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வேர் பகுதிகளையும் இந்த மண்ணிலையும் வந்து இந்த நோய்க்கிருமிகளோட வித்துக்கள் வந்து தங்கி இருக்கும். அப்போ நம்ம வந்து அதையும் நம்ம முறையாக மேலாண்மை பண்ணும் போது தான் நம்ம இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே போல் வேர்ப்புழு தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் வாடல் நோயோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த வாழையை வந்து நடுறதுக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை நம்ம வந்து முறையாக பின்பற்றினோம் அப்படின்னா கட்டாயம் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். இதில் அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய முக்கியமான நோய் வந்து வாடல் நோய். அந்த நிலத்தை பராமரிப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் நம்ம கவனமாக வந்து நோய் மேலாண்மை உத்திகளை வந்து பயன்படுத்துறது வந்து சிறந்தது. நிலங்கள் ஃபஸ்ட்டு தேர்வு செய்யும் போதே வந்து ஏற்கனவே வாடல் நோய் தாக்குதல் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து நம்ம வந்து தவிர்த்திடணும். வாழைக்கிழங்கு நம்ம விதைக்கு எடுக்கிறோம் இல்லையா, நல்ல ஆரோக்கியமான பகுதியிலிருந்து எடுத்துக்கணும். அதில் வந்து நல்ல செந்நிறத்தில் வந்து எந்த புள்ளிகளும் இல்லாமல் கிழங்குகள் வந்து நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி தேர்வு செஞ்சு வச்சுக்கணும். இது வந்து முதல் நிலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயற்கையாக ரசாயன பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தி அதை கிழங்குகளை நேர்த்தி செய்கிறது மூலமாக வந்து அந்த மண்ணிலிருந்து தங்கக்கூடிய நோய் கிருமிகள் வந்து கிழங்குகள் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து தவிர்த்திட முடியும். அப்போ நம்ம கிழங்கு விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு கார்பன்டசிம் அப்படிங்கிற மருந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு இல்லை 10 கிராம் 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி கணக்குக்கு நம்ம வந்து கலந்து நேர்த்தி பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நோய் கிருமிகள் வந்து குறையும். இதை தவிர நம்ம வந்து பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற உயிர் உரம் நுண்ணுயிர் கொல்லி வந்து மதுரை வேளாண்மை கல்லூரியில் நாங்கள் பயிர் நோயியல் துறையில் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த உயிரியல் முறையில் நம்ம பண்ணணும். அங்கக வேளாண்மை பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து அந்த பேசிலஸ் சப்டிலிஸ்ங்கிற தூள் துகள் வடிவில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு இந்த கிழங்கையும் விதை நேர்த்தி செஞ்சோம் அப்படின்னா அந்த நோய் கிருமிகளோட எண்ணிக்கை வந்து குறையும். அதுக்கப்புறம் நடவு செய்யும் போதும் குழி எடுக்கும் போது கொஞ்சம் பேசிலஸ் சப்டிலிஸ் போடலாம். ரொம்ப அதிக தீவிரம் இருக்கிற ஏரியானா கொஞ்சம் கார்பன்டசி மருந்து கொஞ்சம் விடலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2வது மாதம், 4வது மாதம், 6வது மாதம் 3 முறை நம்ம வந்து பேசிலஸ் சப்டிலிஸ் கரைசலை வந்து மண்ணில் கன்றோட அடிப்பகுதியில் நம்ம வேர் நனைகிற மாதிரி வந்து கரைசலை விட்டோம் அப்படின்னா அந்த வேர் பகுதியில் தங்கி இருந்து தாக்கக்கூடிய இந்த நோய் கிருமியோட வித்துக்கள் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும்.
1: இதுவரை வாழைப்பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பராமரிப்பு உத்திகள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கா மனோன்மணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க.

0: வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா, இது ரொம்ப உதவியா இருக்குமே.
0: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: முத்தழகே, முத்தழகே, வீட்டுல இருக்கியா புள்ள?
4: வாங்க பட்டக்கா, உள்ள வாங்க.
3: என்ன, உன்ன ரெண்டு மூணு நாளா வீட்டு பக்கமே காணோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு போன, அதுக்கப்புறம் ஆலையை காணோமே.
4: அக்கா, அதை ஏன் கேட்குறீங்க? போங்க, முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வெளியில் வந்தேன் பாருங்க, கரெக்டாக காலுக்கு அடியில் ஒரு விஷப்பூச்சி. நல்ல நேரம், நம்ம ரோசி அதை பார்த்துட்டு குழச்சி எனக்கு காட்டி கொடுத்துருச்சு, இல்லைனா அது எனக்கு அடிச்சிருக்கும்.
3: அப்படியா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே பிள்ள. நான் வெளியே வந்து பார்த்தப்ப உன்னை காணோம், சரி கீரையை பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்ட போலன்னு இருந்துட்டேன்.
4: அந்த அதிர்ச்சியில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க்கா. இன்னுமே நான் அதுலேருந்து வெளியில் வரல, வந்ததுலேருந்து ஒரே காய்ச்சல் வேற, இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல.
3: இவ்வளவு நடந்துருச்சா?
4: ஆமாக்கா.
3: பரவாயில்ல, என் ரோசி இம்புட்டு பெரிய உதவி செஞ்சிருக்கா உனக்கு.
4: அதுலேருந்து எனக்கு செல்ல பிராணியா ரோசி மாதிரி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு.
3: ரொம்ப சந்தோஷம் பிள்ளை. என் பெரியமா வீட்டில் இப்போ நாய்க்குட்டி போட்டு வச்சிருக்கு, வேணும்னா அதுலேருந்து ஒரு நாய்க்குட்டி உனக்கு கொண்டு வந்து தரேன், நீ வேணா வளர்த்துக்கிறியா?
4: ஆ, சரிதான்க்கா. ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்குறது, இப்படிலாம் எதுவுமே தெரியலையே.
3: அதனால் என்ன, சொல்லிட்டா போச்சு. இதோ இப்போ இவங்க சொல்கிறத கேளு. சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளு.
5: நம்மில் பலர் நாய், பூனை, பறவை என பல விலங்குகளை குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே வளர்க்கின்றோம். ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று அந்த செல்லப்பிராணிகளை தங்களுடன் தூங்க வைப்பது முதல் அவற்றுக்கு உணவளிப்பது வரை தங்கள் கைகளாலே உணவளிக்கும் அளவுக்கு கூட சென்று விடுகின்றனர். இந்த அன்பு பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் இதில் ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்று காண்போம். செல்லப்பிராணிகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். ஏன் செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதில் அவற்றுக்கு தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமாக பலர் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பார்த்துவிட்டு அந்த குருவி நல்லா இருக்குது இல்லை அந்த கிளி நல்லா இருக்குது என்று தேர்ந்தெடுக்கின்றனர். இது மிகவும் தவறானது. அது ஒரு பொம்மை அல்ல, அது ஒரு உயிரினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து செல்லப்பிராணிகளும் சிறிய வயதில் பார்ப்பதற்கு அழகாக தான் தெரியும். ஆனால் அவற்றை நாம் வாங்கி வளர்க்கும் பொழுது, அது பெரிய வயதை அடையும் பொழுது நாம் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்ய முடியுமா என்பதை எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு தேர்வு செய்வது நன்மை பயக்கும். முதலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எனப்படும் வாழ்வு முறைக்கு ஏற்றாற்போல் செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பெரிய வகை நாய் வகைகளை தவிர்ப்பது நல்லது. நம் நாட்டில் நிலவும் தட்பவெட்ப நிலைக்கு பழகிய நாட்டின நாய்களை தேர்ந்தெடுத்தல் மிகவும் சரியாக இருக்கும். வெளிநாட்டில் இனங்களான ஜெர்மன் ஷெப்பர்டு அல்லது கிரேட் டேன், செயின்ட் பெர்னார்டு இந்த மாதிரியான நாய் வகைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றால் நம் நாட்டில் நிலவும் தட்பவெட்ப நிலையில் மிகவும் சிரமப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் செல்லப்பிராணிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றுக்கு நம்மால் அந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமா என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவற்றுக்கு தேவையான இடவசதியும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை செலவழிப்பது குறித்து பேசும் பொழுது ஏன் அவ்வாறு நாம் அவற்றுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், அவற்றினுடன் நாம் பழகும் பொழுது அவற்றின் குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அவற்றிற்கு உடல்நிலை எதுவும் சரியில்லை என்றால் நாம் எளிதிலேயே மிக விரைவில் கண்டறிய முடியும். உடனடியாக நம் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரிடம் கொண்டு செல்ல முடியும். சென்னை போன்ற பெருநகரங்களில் நாம் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் பொழுது, முக்கியமாக நாய்களை வளர்க்கும் பொழுது, அவற்றிற்கு அரசின் அறிவுறுத்தலின்படி அவற்றின் உடலில் மைக்ரோசிப்பை பொருத்துவதன் மூலம் அவை தொலைந்து போனாலும் நாம் கண்டறிவதற்கு உதவி செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பராமரிப்பு முறை குறித்து பார்ப்போம். செல்லப்பிராணிகள் சிறு வயதிலிருந்தே நம் கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி தேவையான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும்.

பிராணிகள் ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள் வரை, ஒரு சில பறவைகள் 50 ஆண்டுகள் வரை கூட நம்முடன் வாழும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் தான் அவற்றின் உலகம், நம்மை சுற்றிதான் அவற்றின் உலகம் இயங்குகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்பாராத காரணங்களால் நாம் நம் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவற்றை அருகில் உள்ள ஒரு காப்பகத்திலோ அல்லது ஒரு பாதுகாப்பாளரை நியமித்தோ அவற்றை பராமரிப்பது நல்லது. இந்த மாதிரி நாம் அருகில் உள்ள ஒரு காப்பகத்தில் அவற்றை விடும் பொழுது அவற்றிற்கு புது இடம் என்பதால் அவை மற்ற விலங்குகளுடன் சண்டையிடும், ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும், கடிபடும். இதை தவிர்ப்பதற்கு அவற்றை ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் பழக்குவது, அதாவது சோஷியலைசேஷன் என்று சொல்வார்கள், அவற்றை மற்ற விலங்குகள் அல்லது மற்ற நபர்களுடன் பழக்குவது நல்லது. ஒரு சிலர் ஆசைக்காக செல்ல பிராணிகளை வாங்கி வளர்க்கின்றனர். பின் நாட்களில் அவைகளுக்கு ஏற்படும் ஒரு சில உடல் உபாதைகளால் அல்லது நோய்களாலோ அல்லது விபத்து போன்ற நிகழ்வுகளாலோ அவற்றின் உடல்நிலை சரியில்லை என்றால் அவற்றை அப்படியே கைவிட்டு விடுகின்றனர். யோசித்து பாருங்கள், அவையும் நம் வீட்டு பிள்ளைகள் போலதான். அவைகளால் பேசக்கூட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் அவற்றை தனிமையில் விடுவது ஒருபொழுதும் நல்லதல்ல. நம் பிள்ளைகளை அவ்வாறு செய்வோமா என்பதையும் யோசித்து பார்த்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். அவற்றுக்கு என்னவானாலும் கடைசி வரை நாம் கூட இருந்து அவற்றை பராமரிப்பது நல்லது. மேலும் தினமும் அவைகளுக்கு தேவையான உடற்பயிற்சி மற்றும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவது மிகவும் நன்மை பயக்கும். சரியான மற்றும் போஷாக்கு நிறைந்த உணவுகளை அவற்றுக்கு வழங்குவது நல்லது. நம் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் தடுப்பூசி செலுத்துவது போன்ற அனைத்து வகையான பராமரிப்பு முறைகளையும் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது பிறரிடமிருந்து தத்தெடுக்கலாம். உணவை பொறுத்தவரை மனிதர்கள் உண்ணும் அதிக மசாலா நிறைந்த உணவுகளை அவற்றிற்கு வழங்குதல் கூடாது. குறிப்பாக வீட்டில் உள்ள செல்ல பிள்ளைகள் அவற்றிற்கு சாக்லேட், பூண்டு, திராட்சை போன்ற உணவுகளை அளிக்கும் பொழுது ஒரு சில செல்லப்பிராணிகளுக்கு அது நஞ்சாக மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம் செல்லப்பிராணிகள் தங்கியிருக்கும் இடத்தை சரிவர தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். கிருமி நாசினி போன்ற திரவங்களை பயன்படுத்தும் பொழுது நன்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அவற்றை சுத்தம் செய்வது நல்லது. இல்லையெனில் அந்த கிருமி நாசினியில் உள்ள கெமிக்கல்களால் அவற்றின் தோலில் அழற்சி ஏற்படக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் கொசு, உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் நம் செல்லப்பிராணிகள் உடலில் காணப்பட்டால் உடனடியாக அவற்றிற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த ஒட்டுண்ணி அல்லது முக்கியமாக உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகளால் நமக்கும் மனிதர்களுக்கும் பல நோய் கிருமிகள் பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தடுப்பூசி குறித்து பார்ப்போம். பரவக்கூடிய ஒரு சில நோய்களிலிருந்து நாம் தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் நம் செல்லப்பிராணிகளை அந்த நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். செல்லப்பிராணிகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவது செல்லப்பிராணி உரிமையாளரின் அடிப்படையான கடமையாகும். குறிப்பாக நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி என்பது மிகவும் முக்கியமானது. உலக அளவில் 59,000 பேர் ஒரு வருடத்திற்கு இந்த வெறி நோயினால் உயிரிழக்கின்றனர் என்பது தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நோயானது 97% நாய்கள் மூலமே பரவுகின்றது. அதனால் நம் செல்லப்பிராணிகளுக்கு முக்கியமாக இந்த தடுப்பூசியை செலுத்துவது மிக மிக அவசியமானது. இந்த தடுப்பூசியை வருடம் ஒரு முறை இதற்கான பூஸ்டர் டோஸ் எனப்படும் தடுப்பூசியை இந்த மருந்தை செலுத்துவது நல்லது. இது மட்டுமல்லாது நம் செல்லப்பிராணி நம்மை நக்கும் பொழுது அவற்றின் உமிழ்நீரிலிருந்து ஒரு சில கிருமிகள் நமக்கு பரவக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே செல்லப்பிராணிகள் நம்மை அன்பின் மிகுதியால் நக்கினாலும் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு கழுவுவது நல்லது. நம் செல்லப்பிராணிகள் மற்றும் நம் பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களை அறியாமல் பல் அல்லது அவற்றின் நகம் போன்றவற்றால் கீறல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு நல்ல தண்ணீரில் கழுவுவது நன்மை பயக்கும். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. குடற்புழு நீக்கம் குறித்து பார்ப்போம். நம் செல்லப்பிராணிகள் வயிற்றில் இருக்கும் ஒரு சில ஒட்டுண்ணிகள் மனிதர்களுக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி முறையான இடைவேளையில் குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். இவ்வாறு நம் செல்லப்பிராணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான மருந்துகள் மற்றும் அவற்றுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரு ஃபைல் போட்டு அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. கடைசியாக கருத்தடை மற்றும் கைவிடப்படுதல் குறித்து பார்ப்போம். நம்மில் பல செல்லப்பிராணிகளை இனப்பெருக்கம் செய்ய விரும்புவதில்லை. அந்த ஒரு செல்லப்பிராணி மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் உடனடியாக அவற்றை சிறு வயதிலேயே கருத்தடை செய்வது நல்லது. இவ்வாறு செய்வதனால் தேவையற்ற குட்டிகள் ஈனுவதை தவிர்க்க முடியும். மேலும் பிற்காலத்தில் அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொற்றுகள் மற்றும் புற்றுநோய் போன்ற அபாயங்களிலிருந்து அந்த செல்லப்பிராணிகளை காக்கும். இவ்வாறு கருத்தடை செய்ய முடியாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த குட்டிகள் நம்மால் பராமரிக்க முடியாமல் தெருவில் விடக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். வீட்டில் வளர்க்க முடியாமல் தெருவில் விடுவது என்பது அந்த விலங்குகளுக்கு நாம் செய்யும் ஒரு துரோகம் என்று கருதலாம். நோய் பாதிப்புக்கு உள்ளான செல்லப்பிராணிகளை நாம் தெருவில் விடும்பொழுது அந்த செல்லப்பிராணிகள் மற்ற தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு இந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு காரணமாகவும் அமைகின்றது.
கடைசியாக தெருவிலங்குகளுக்கு உணவளிப்பது குறித்து பார்ப்போம்.

0: இது பார்ப்பதற்கு மனிதாபமான முறை போன்ற தோன்றினாலும் இந்த பழக்க வழக்கத்தினால் பல நாய்கள் அல்லது தெருவிலங்குகள் எண்ணிக்கை கூடுகின்றன. இது மேலும் நோய் பரவ வழிவகுக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஒரே இடத்தில் அவற்றிற்கு உணவளிப்பது மூலம் இந்த தெருவிலங்குகள் பல இடத்திற்கு சுற்றித் திரிவதை தவிர்க்க முடியும். மேலும் நாம முன்வந்து இந்த தெருவில் திரியும் தெருவிலங்குகளை பிடிப்பதற்கு உதவுவதன் மூலம் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவ முடியும். மேலும் பெருநகரங்களில் மாடுகள் போன்ற விலங்குகளையும் தெருவில் திரிய விடுவது அதன் மூலம் போக்குவரத்து இடையூறாகவும் மற்றும் விபத்துகள் உண்டாகுவதற்கும் காரணமாக அமைகின்றன. கடைசியாக விலங்கு வழி பரவல் நோய் குறித்து மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பார்ப்போம். விலங்கு வழி பரவல் நோய்கள் என்பது ஜூனோட்டிக் நோய் என்று இந்த மாதிரியான நோய்கள் நம் செல்லப்பிராணிகளிலிருந்தும் நமக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரேபீஸ் அல்லது வெறி நோய் என்பது முக்கியமான ஒரு நோயாகும். இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு பரவாமல் இருப்பதற்கு எந்த செல்லப்பிராணிகளை கையாண்ட பிறகும் உடனடியாக சோப்பு போட்டு கை கழுவுவது அல்லது ஒரு கிருமி நாசினி கொண்டு நம் கைகளை சுத்தம் செய்வது முக்கியமாக நமக்கு பயனளிக்கும். வெறி நோய் போன்ற நோய்கள் பற்றி சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நன்மை பயக்கும். விலங்குகளின் மீது நாம் காட்டும் கருணை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது நம் சமுதாயத்தின் நாகரிகத்தின் அடையாளமும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே பொறுப்பான முறையில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போம், முறையான தடுப்பூசி செலுத்துவோம் மற்றும் மனிதாபிமானமாய் பராமரிப்போம் என்று நினைவில் கொள்ள வேண்டும்.
1: என்ன முத்தழகு, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க சொன்னது உனக்கு தெளிவாக புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா. செல்லப்பிராணிகளை பொறுப்புணர்ந்து நாம் வளர்க்கணும். வாயெல்லாம் ஜீவன்களாச்சே, அதுங்களும் நம்மளை மாதிரி தானே.
1: சரியாக சொன்ன முத்தழகு. செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, நோய் வராமல் தடுப்பூசி போட்டு பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் நீ சரிவர கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா செல்ல பிராணியை நீ நல்ல விதமாக வளர்க்கலாம்.
2: கண்டிப்பாக்கா. நீங்க நாளைக்கே அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நான் எப்படி வளர்க்குறேன்னு பாருங்களேன்.
1: சரி சரி, கொண்டு வந்து தரேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
2: என்ன விஷயம்?
1: ஒரு ரெண்டு மூணு நாள் வேளாண் சுற்றுலா போகலான்னு இருக்கேன்.
2: வேளாண் சுற்றுலாவா? அது என்னக்கா?
1: ஓ, உனக்கு தெரியாதுல்ல. அப்ப இவர் சொல்றத கேளு.
2: யாருக்கா?
1: வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
3: அக்ரோ டூரிசம்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் அண்டு மாடர்ன் ட்ரேட். நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தையும் இந்த நவீன வணிகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் தான் ஒரு அக்ரோ டூரிசம். சனி ஞாயிறானாவே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. உண்மைதான், முன்னாடி காலங்களில் என்ன செஞ்சோம்னா ஒரு சுற்றுலானாவே என்ன செய்வோம்னா தாய்லாந்து ட்ரிப்பு, வியட்நாம் ட்ரிப்பு இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தோம். அடுத்து அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய லோக்கல் ரிசார்ட் அதுக்கு ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த காங்கிரீட் காடுகளில் வாழக்கூடிய நகர மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேர்களை தேடி, தங்களுடைய அமைதியை தேடி இன்று கிராமப்புறத்திற்கு வெகு ஆவலாக வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் நாம் பயன்படுத்தணும். அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வியல் என்ன, பயிர் விளைவிக்கிறது மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நகரத்து மக்கள் வந்து கிராமத்து வாழ்றதுக்குடைய மெயின் நோக்கமே காலையில் எழுந்திரிச்சோன்ன அந்த குயிலுடைய இசை, அந்த மண்ணுடைய வாசனை, கிராமத்து அம்மையினுடைய அரைக்கக்கூடிய அந்த சமையலுடைய ருசி. மேலும் அங்கே அக்ரோ டூரிசத்துக்கு வரும்பொழுது உடனே அப்பொழுது பழுத்த பழத்தையும் அப்பொழுது காய்த்த காயையும் அந்த ருசி இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவத்தை கிடைக்குதுங்க. இந்த அக்ரோ டூரிசத்தில் அனுபவம் கிடைக்குது. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கணுன்றதில் வந்து

ஒரு முனைப்பு எப்படி வந்துச்சுன்னா, ஐ ஹேட் பீன் மோர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த அக்ரிகல்ச்சர். 2000s விவசாயம் பண்ணணும்னு ஒரு பிளான் வந்துச்சு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசியில் வளர்ச்சி அதிகாரி. என்னதான் எல்ஐசியில் வேலை பார்த்தாலும் ரிட்டையர் ஆனால் விவசாயத்தை தொடணுன்ற ஒரு தீராத காதலில் தான் 2000s விவசாயத்தை ஆரம்பித்தேன். நான் விற்கிறது கம்பம். கம்பத்தில் ஒரு 25 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணேன். வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா, தென்னம்பரம்ன்றது எல்லா ஏரியாவும் வரும். அது ராம்நாள்லேயும் வரும், கோயம்புத்தூர்லேயும் வரையும், எல்லா பக்கமும் வரும். ஆனால் எங்கள் கம்பம் வேலி பார்த்திங்கன்னா, திராட்சைக்கின்ற ஒரு அருமையான ஒரு கால சூழ்நிலைகள், மண் வளம், ஹியூமிடிட்டி எல்லாமே இருக்கும்போது அந்த திராட்சை பயிர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனதில் இருந்த ஒரு வெறியில் என்ன செஞ்சேன்னா, இருக்கிற தென்னந்தோப்பு பூரா வெட்டினேன். என் தோட்டம் எல்லாம் ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்டில் கம்பம் டு குமுளி மெயின் ரோட்டில் இருக்குது. ஒரு 25 ஏக்கரும் தென்னந்தோப்பு வெட்டும் பொழுது எல்லா பேரும் வஞ்சாங்க. நீங்கள் படித்தவன் பாட்டை கெடுத்துனா, எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். நல்ல விளையக்கூடிய இந்த தென்னை மரத்தை வெட்டி இவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உடனே நான் வந்து அடுத்தது இந்த கம்பம் வேலிக்கு இந்த கால சூழ்நிலைக்கு திராட்சையை பயிரிடுவோம். ஏன்னா கம்பம் வேலி திராட்சை தான் உங்களுக்கு 365 டேஸுக்குமே திராட்சை கிடைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் திராட்சை கிடைக்கும். எங்கள் திண்டுக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 மாதம் தான் கிடைக்கும். நாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் திராட்சை கிடைக்கும். கர்நாடகா பார்த்தீங்கன்னா 3 மாதம் திராட்சை கிடைக்கும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் திராட்சை கிடைக்கும். வேறஸ் இன் அவர் கம்பம் வேலி வி ஆர் ஹேவிங் த 365 டேஸ் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் த கிரேப்ஸ். இதனால தான் எங்களுக்கு ஜிஐ டேக் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய கம்பம் திராட்சைக்காக தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. ஆக நான் பார்த்தீங்கன்னா அந்த 25 ஏக்கர் ஒரு ஆர்வக்கோளாறில் திராட்சையை பண்ணிட்டேன். திராட்சை 2000 ஆரம்பித்தேன். 2001 நல்ல அருமையாக திராட்சை பண்ணேன். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சர்வசனம் 10 டன் 12 டன் எடுப்பேன், 12 டன்ஸ். ஆனால் என்னால் விலையை வைக்க முடியாது, தவிர அதுக்கு விலை வைக்க முடியல. ஐ கேனாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் தேர். ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணுறேன். எல்லா பேரும் வருவாங்க, சார் உங்கள் பஞ்சஸ்லாம் நல்லா இருக்கே, அருமையாக இருக்கேன்னு. ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவேன். என்னால் பார்த்தீங்கன்னா விலையை வைக்க முடியல. விலை விற்கிறேன், நல்ல ஒரு 10 டன் 12 டன் கொடுக்குறேன் ஏக்கருக்கு. பட் ப்ரைஸ் இஸ் நாட் அ ஃபேர் ப்ரைஸ். ஈவன் ஐ எம் நாட் டச்சிங் த பிரேக் இன் பாயிண்ட் லெவல். அந்த பிரேக் இன் வரணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஏன் நம்ம மெயின் ரோட்லானே இருக்கோம், என்னுடைய திராட்சையை விற்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்கு ஒரு தீர்வு என்பது பார்க்கும் பொழுது ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்குன்னு சொல்லி நான் 2007 அக்ரோ டூரிசம் ஆரம்பித்தேன். என்னுடைய தோட்டத்தில் டெய்லி ஒரு 3000 பேர் 4000 பேர் வருவாங்க. உள்ளே வருவாங்க, என்னுடைய திராட்சையுடைய கல்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ் ப்ரூனிங் மெத்தட் டு தட் ஹார்வெஸ்ட் லெவல் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்க்குறாங்க, ஓ இதுதான் திராட்சையா, நான் திராட்சை மரத்தில் வருமா செடியில் வருமா கொடியில் வருமானு தெரியாமல் இருந்தோம், இங்கே வந்தோன்னு அந்த திராட்சை இருக்கே பரவாயில்ல அப்படின்னு எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா வாரவங்களாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ஒரு 1 ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு பெரிய தீர்வு கிடைச்சி, வெரி குட். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து நம்முடைய டோர் ஸ்டெப்லேயே என்னுடைய திராட்சை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சு எனக்கு. அக்ரோ டூரிஸ்ட்ன்றது நாம் ஒரு பயிர் விற்கக்கூடிய ஒரு விலை மட்டும், அந்த ஒரு அக்ரோ டூரிசம் இல்லை, அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இட்டி சொன்ன அந்த ஆர்ட், ஒரு வாழ்வியல். நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தேர், எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா தேர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கு என்ன தீர்வு இருந்துச்சுன்னா, என்னுடைய பொருளுக்கு நான் விலை வைக்கிறேன். இப்போ திராட்சை வந்து 1 கிலோ 70 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அதே திராட்சை கம்பத்தில் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்னுடைய மெயின் ஏமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திராட்சையை வாடிக்கையாளருக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பறித்து கொடுக்கணும். அந்த குறைஞ்ச ரேட்டில் என்கிட்ட வாங்குறது 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அங்கே கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆக என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்தன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. விலை குறைவாக கொடுத்த திருப்தி இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் கெய்னிங் சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் வைனியார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்த நிலையை நான் சிந்தித்தேன், சரி இனி வந்து இதை விடக்கூடாது, இதை சிக்கனை பிடிக்கணும்னு சொல்லி இதுக்கு அடுத்து வேல்யூ ஆடு

வேலி ஆர்டர் வரும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இது ஒரு கன்வர்ஷன் கிடைச்சி என்னுடைய கிரேப்ஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஒயின் பண்ணுறேன். இந்த ஹோம்மேட் ஒயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம்மேட் ஒயினை இது விற்கிறேன். நான் நல்ல குவாலிட்டியான ஒயின் விற்கிறேன். என் ஒயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 520, பட் இட் இஸ் அ மோர் ப்ரீமியம் ஒயின். எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்டன் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் லெவல். நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோன்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய திராட்சை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேப்ஸ் ரெசின், ஐ எம் கன்வெர்ட்டட் ரெசின். அந்த ரெசின் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு நாளைக்கு மினிமமாக வந்து ஒரு 10 கிலோ ரெசினை விற்கிறேன், 10 kg ரெசின் விற்கிறேன். அடுத்து என்னுடைய ஒயின்யார்டில் உள்ளே வரவங்க, வரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டெம்ட்டாக வாங்க. ஏன்னா திராட்சை எப்படி பார்த்துட்டே இப்போ பழமாக இருக்கு இல்லையா, பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன செய்வேன்னா வரக்கூடிய குழந்தைகள் வந்து என் குழந்தைங்கன்னு வச்சுக்கிட்டு ஒரு பவுலில் அப்போ பறிச்ச திராட்சையை வாஷ் பண்ணி ஒரு ஸ்மால் பவுலில் உள்ளே ஒரு ஸ்டிக் போட்டு வரவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க அந்த குழந்தைக்கு அந்த திராட்சையை கொடுக்குறோம் இல்லாமல் வரக்கூடிய பேரண்ட்ஸும் அந்த திராட்சையை சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட்டு இட் வில் அட்ராக்ட். உடனே என்ன செய்வாங்க, நான் வாங்குறவங்க எனக்கு 1 கிலோ வாங்குறவங்க 3 கிலோ வாங்குவாங்க, 3 கிலோ வாங்குறவங்க 5 கிலோ வாங்குவாங்க. ஆக நான் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது சர்வீஸ் தான் பார்த்தேன். என்னுடைய அக்ரோ டூரிசத்தில் உள்ளே வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 500 கிலோ. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய கஸ்டமர் 10,000 பேர் வராங்க. உள்ளே விவசாயத்தை மட்டும் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி மீகர் பர்சன்டேஜ் தான். அந்த சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா மீகர் பர்சன்ட் தான். நாம் அதை என்ன செய்யணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடட் என்னன்னு பார்க்கணும். இல்லை நாம் ப்ரொடியூசர் மட்டும் இருக்கக்கூடாது, நாம் ஒரு ட்ரேடராக மாறணும். அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஏரியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும். பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். த கிரானிக் ப்ராப்ளம் இஸ் அ மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விவசாயம் ஜெயிக்கலாம். எனக்கு எப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களை பிறந்த அக்ரோ டூரிசம்னு வரும்போது தாவரே சார் தான் எனக்கு வந்து குரு. அவரை பார்த்து நான் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் அனைவரும் நான் தான் ஃபஸ்ட்டு இருந்து நினைக்கிறேன். அவர் 2005 ஆரம்பித்தாங்க, நான் 2007 ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா மோர் தென் 4 crores. நான் இதுவரையும் பார்த்திங்கன்னா திராட்சையை வெளியில் கொண்டு போய் விற்றதே இல்லை. எனக்கு 25 ஏக்கர் இருக்குது. 25 ஏக்கருடைய திராட்சையுமே நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ளே வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்குறேன். கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன செஞ்சேன்னா இவ்வளோ பேர் வராங்க இல்லையா, அடுத்த நிலைக்காகவே ஒரு அட்வென்ச்சர் பார்க் வச்சேன் நான். முல்லைப்பெரியார் டேமுடைய மினியேச்சர் உள்ளே வச்சு முல்லைப்பெரியாருடைய பென் ஸ்டாக் எல்லாமே வச்சு அந்த ஜான் பென்னிக்குக் பெரிய சிலை வச்சு அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பென்னிக்கு வந்தனால இவ்வளவு தண்ணி வசதி இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள அப்புறம் பேடி ஃபீல்டிலிருந்து எல்லாமே காமிக்கிறோம். ஒரு மாடல் எல்லா வசதியும் காமிச்சிட்டு உள்ள லானு உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டன் உள்ள பிளேயிங் ஏரியா எல்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுறேன்னா வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். வெரி மீகர் அமௌண்ட். ஏன்னா ஒரு கிராட்டிவிட்டியோட வந்து நான் பெண்டிக்கு கொடுக்கணும். அந்த கிராட்டிவிட்டி பெண்டி கொடுக்கும்போது எல்லா பேரும் பார்க்கணுன்றக்காக தான் மகாபாரதத்தில் கர்ணன் கிராட்டிடியூட்டோட தான் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நான் இந்த பெண்ணி குப்பினால தான் அந்த விவசாயமே இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் நல்லா இருந்திருக்கேன்னா அவர்னால தான் சொல்லி அவருக்காக ஒரு பெரிய ஸ்டேச்சு வச்சேன். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க். விவசாயம் பாதிக்கூடாது, அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா விவசாயத்துக்கு மேலே எங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 9 அட்வென்ச்சர்ஸ் மேலே ஜிப்லைனு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிளு கீழே விவசாயம் நடக்கும். அது பாதிக்கவே பாதிக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வரக்கூடிய அக்ரோ டூரிஸ்ட்டுக்கு அடுத்த நிலை கொண்டு போவோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே இந்த செல்லில் தான் உட்காந்துட்டாங்க. எல்லாமே இப்போ செல்லு இல்லாதவர்கள் செல்லாதவர்கள். இந்த குழந்தையின் தோட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஏறிச்சுன்னா 9 அட்வென்ச்சர்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா க்ரியேட் ஆகுது. உள்ளே ஹார்ஸ் ரைடிங் வச்சுருக்கேன், உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் பேட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு அடுத்த நிலை. இந்த அக்ரோ டூரிசம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா இந்த விவசாயம் என்பது நஷ்டமான தொழில்ன்றதை விட்டுட்டு
இந்த விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.

0: என்ன முத்தழகு, வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க சொன்னதை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே.
1: நல்லாவே புரிஞ்சதுக்கா? இயற்கையோட இணைஞ்சபடி சுற்றுச்சூழலை ரசிச்சபடி இருக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: ஆமா முத்தழகு, அழக ரசிக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு வேணுங்கிற பசுமையான பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நாம வாங்கிக்கலாம்.
1: சூப்பர்க்கா. சரி சரி, இந்த முறை நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த முறை நீங்க சுற்றுலா போகும்போது உங்க கூட நானும் வரேன். அது சரி, ரோசிய எங்க விட்டுட்டு போறீங்க?
0: ரோசிய காப்பகத்துல தான் விட்டுட்டு போலான்னு இருக்கேன்.
1: அக்கா, ரோசிதான் என்கிட்ட அன்பா பாசமா பழகுதுல, நீங்க வர வரைக்கும் நான் வேணும்னா பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சுல்ல.
0: ரொம்ப நல்லதா போச்சு முத்தழகு. அப்ப ரோசி உன்கிட்ட இருக்குன்னா நானும் திருப்தியா சந்தோஷமா சுற்றுலா போயிட்டு வருவேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய

0: வர வரைக்கும் நான் வேணும்னா பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சுல்ல.
1: ரொம்ப நல்லதா போச்சு முத்தழகு. அப்ப ரோசி உன்கிட்ட இருக்குன்னா நானும் திருப்தியா சந்தோஷமா சுற்றுலா போயிட்டு வருவேன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும், ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளை, அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக

0: விடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் சிடாட் அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல்பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரமிரவு 8:04. நேர்களே, இன்னைக்கு கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: முன்னேற தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: கண்ணும்

0: சத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நமது நிகழ்ச்சியில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இந்நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
2: அந்த மின்சாரம் தயக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் நெய்வேலி. அதுல உங்களுடைய ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர்லாம் நீ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க.
3: ஆமாம் சார்.
2: அந்த அனுபவம் உங்களுக்கு சொல்லுங்க சார்.
3: ப்ரொமோஷன் இஆனா சார், இஐ அந்த ஸ்டேஜ் 2 கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆரம்பித்தாங்க. அந்த இதுலேயும் இதே வேலை தான் பார்த்தோம். அடுத்து வந்து அதுக்கப்புறம் டிஎஸ்ங்கிற ப்ரொமோஷன் கொடுத்து மெயின்டெனன்ஸுக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிட்டர் சாம்பலையெல்லாம் பிடிச்சி உறிஞ்சி அது தனியாக பிரிக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டு, எலிவேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, இங்கே வந்துட்டு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 1470 மெகாவாட் இருக்கிறப்ப அந்த லிக்னைட் வந்து கலோரிஃபிக் வலி, கம்மியான கலோரிஃபிக் வலி, கோல்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் யூஸ் பண்ணுற வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 30,000 டன் உள்ளே போட்டு எரிக்கணும். ஸோ 30,000 டன் உள்ள கன்வேயரில் போயிட்டு வந்துச்சுன்னா எவ்வளோ தூசி வரும் பாருங்க. அதை க்ளீன் பண்ணுறது, அதனால வந்து ஃபயர் அப்பப்போ ஃபயர் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து ஃபயர் கொஞ்சம் இங்கே ஆளுங்க வச்சிருப்போம், அவங்களும் பண்ணுவாங்க. அப்புறம் சிஎஸ்எஃப் ஃபயர் சர்வீஸ் வச்சு பண்ணுவோம். அது கடைசியில் நான் ஷிஃப்ட் இன்ஜினியர் இருந்தேன், அப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அடிக்கடி இந்த

0: சரிங்க சார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்போ லைஃப் எப்படி சார் போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
1: நான் வந்து இந்த ப்ரானிக் ஹீலிங் கேள்விப்பட்டீங்களா சார்? அதில் கற்றுக்கிட்டேன். அது நெய்வேலியில் வந்து 1998 கற்றுக்கிட்டேன். ஆக்சிடென்ட்லாம் வந்தது. ஆக்சுவலி எனக்கு இந்த தியானம் மெடிடேஷன் அதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம், சின்ன வயசுலேருந்தே உண்டு. முதல்ல வந்து நெய்வேலி ஜாயின் பண்ணோன்னு இந்த வேதாத்திரி சுவாமிகள் மகிழ்ச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்போ வந்து ஆலியார் இதெல்லாம் கட்டலை. இந்த நெய்வேலி, கடலூர், சிதம்பரம் இந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணி வீடுகளெல்லாம் வச்சு அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் சிதம்பரம் வந்து காயக்கல்பங்கிற ஒரு கோர்ஸ் அப்போ ஆரம்பித்தார். அப்போ நான் நெய்வேலியில் ஜாயின் பண்ணி அந்த 83 நான் அதுக்கு என்னுடைய ரூம்மேட்டு சூரியமுத்தியில் ஈடுபாடுனால நான் அப்புறம் சேர்ந்து அங்கே போயினேன். போனால் அதுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபா சார். அந்த காலத்தில் வந்து 83 100 ரூபா எங்களுக்கு சம்பளமே எனக்கு 700 ரூபா. ரூம் வாடகைக்காக 40 ரூபா கழிச்சிருவாங்க, 660 ரூபா தான் கையில் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து அந்த கோர்ஸ் ஒரு நல்ல ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து முடித்த உடனே கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சாங்க. நான் என்னுடைய இதை எழுதி கொடுத்தேன். அதை வந்து பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு யூரோலஜி டாக்டர் வந்துட்டு அதை படிச்சுட்டு என் பேப்பர் வந்தோன்னு அடுத்து இப்படி அடியில் வச்சுட்டார். ஐயோ, நம்ம கேட்க மாட்டார் போல நம்ம கேட்டது அப்படின்னு நினச்சிட்டு. எனக்கு 23 வந்த கேள்வியெல்லாம் கேட்டவங்களாம் வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நான் வந்து என்ன கேட்டேன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாரக மந்திரத்தை சொல்கிறீங்க, ஆனால் இந்த அரங்கத்தில் உள்ளவங்க வந்து 100 ரூபா கொடுக்க முடிஞ்சவங்க தான் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. 100 ரூபா கொடுக்க முடியாதவங்க அரங்கத்துக்கு வெளியே இருக்காங்க. இது யாருக்கு சொல்லித்தரக்கூடாதுன்னு சத்தியவரை வாங்கிட்டீங்க, இது ரெண்டு கான்ட்ராக்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு கேட்டேன்.
0: யார்கிட்ட கேட்டீங்க?
1: வேதாத்திரி மகரிஷிட்ட. உடனே அரங்கம் அவ்வளோ ஹாயின்னு சிரிச்சிருச்சாங்க. அப்புறம் அவரை பார்த்துட்டு கேள்வி கேட்டவருக்கு ரொம்ப தாராள மனசு போலன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் சிரிச்சாங்க. அதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் 98 வந்து பிராணிகளையும் கற்றுக்கிட்டேன். அது 3 கோர்ஸ் இருக்குது, பேசிக்கு அட்வான்ஸு சைக்கோ தெரப்பி 3 கோர்ஸ் ஆட்டோமேட்டு இருந்தப்போ அதை கண்டுபிடிச்ச மாஸ்டர் சோவாக்கா சுயின் ஃபிலிப்பைன்ஸ் இருக்கார். அவர் வந்து சென்னைக்கு வந்தார். அவரை பார்க்க கூப்பிட்டாங்க. அப்புறம் அதுவும் போய் பார்த்தோம். அவங்க கோர்ஸ் அடுத்தடுத்த கோர்ஸ் அருகாட்டி லெவல்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், ரிட்ரீட்லாம் நடக்கும். அதில் வந்து ஒரு நாளைக்கு கோர்ஸ் ஃபீஸ் வந்து 10,000 ரூபா 15,000 அதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல் தான் நடத்துவாங்க அந்த இது. ஆனால் நான் அன்னைக்கு 100 ரூபாய்க்கு கேள்வி கேட்டாலும் இவங்ககிட்ட வந்து 10,000 ரூபா 15,000 ரூபா 20,000 கொடுத்துட்டு போயிட்டு பல சில லட்சங்கள் ஹோட்டலில் செலவழிச்சு போயிருப்போம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது சில இது கொடுத்தா தான் கிடைக்குங்கிற ஞானம் அன்னைக்கு தான் கிடைச்சிது. அப்புறம் எனக்கு அந்த

0: மாசு சோகோவுடைய நேரடி அசிஸ்டன்டாகவே இருந்த அவர்டேஸில் இப்போ பேச கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் நேவி அதில் ஒரு முக்கியமான ஒரு தியானம் வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷன், இரு இறுதிய தியானம் தமிழ் பேர். அதை என்ன பண்ண யூஸ் பண்ணுவோம், டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த பிளஸ் டூ பரிச்சை எழுதுறாங்கல்ல அந்த பசங்க, எங்கள் பிளாக்கில் உள்ள தெரிஞ்ச பசங்க கூப்பிட்டு ஒரு எட்டு பேர் ஃபஸ்ட்டு 98 எங்கள் வீட்டில் வச்சுட்டு ஹாலில் வச்சு பண்ணி அவங்களுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுப்பேன் எல்லாத்துக்கும். அதை வச்சு பரிசு எழுதுவாங்க. பரிசு எழுதி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு, ஸ்டேட்டு செகண்டு, அந்த மாதிரி ரேங்காக வாங்கிட்டாங்க. அவங்க செம்ம பிடிச்சி அப்புறம் அடுத்த வருஷம் கன்னியூ பண்ணோம். சேம் திங் கன்னியூ ஆகிட்டே இருந்துச்சு. அது கூட என்னோட படித்த பிராணிகளை படித்தவங்க கூட இதெல்லாம் அவர் மாஸ்டர் சொல்ல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அந்த மெடிடேஷன் பிளஸ் அந்த ஆக்சுவலாக எல்லாத்தையும் வாழ்த்துறது தான் அந்த மெடிடேஷனுடைய பர்பஸ். இட் இஸ் இன் கிவிங் தட் வி ரிசீவ், அதான் கான்செப்ட். எதை நம்ம கொடுக்குறோமோ அதை நமக்கு கிடைக்கும்.
1: இப்போ ரிட்டையர் ஆன பிறகு என்ன பண்ணிட்டு
0: இருக்கீங்க? அது இங்கே திருப்பி மதுரையிலையும் கன்னியூ பண்ணேன். அந்த பிளஸ் டூ பசங்களுக்கு வந்து கலெக்டரேட் பக்கத்தில் உள்ள செட்டியார் மேல்நிலை பள்ளியில் வந்து அதை பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கும் மூணு நாலு வருஷம் பண்ணியிருந்தேன். அது வந்து 21 வருஷம் கன்வீஸ் பண்ணேன். பெரிய அப்படி சாமியான அவன் நெய்வேல் வந்து சாமியான போட்டு பண்ணுற அளவுக்கு இதாயிருச்சு. கம்யூனிகேஷன்லாம் போஸ்ட்லாம் கம்மி பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவ்வளோதான். பக்கத்து கிராமத்துல இருந்து காட்டு முன்னாடி கூட இங்கே தான் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ இதுக்கு நல்லா எஃபெக்ட் இருக்கும்.
1: இப்போ வந்து நீங்க பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா?
0: நான் வந்து ட்ரெயினராக இருந்தேன், இப்போ ட்ரெயினர் ரயில் விட்டுட்டேன். நான் மட்டும் தனியாக மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பேன்.
1: நல்லதுங்க சார்.
0: மறக்க முடியாத
1: நபர்,
0: மறக்க முடியாதவங்க என்னுடைய பாட்டி சார். அது காரணம் என்னன்னா, எங்க அம்மா வந்து பெரிய பிள்ளையானப்ப அவங்க படிக்க அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க தாய்மாமா அவங்களுடைய அண்ணன் வந்து எங்கள் பாட்டியோட அண்ணன் வந்துட்டு அந்த காலத்து மறுபடி இதெல்லாம் பெம்பள் பிள்ளைலாம் படிக்க வைக்கக்கூடாது, யார் படிக்க வைக்கிறதுன்னு சத்தம் போட்டு நிப்பாட்டார். ஸோ அவங்களுக்கு அடுத்த மகளை வந்து பெரிய பெரிய யாருங்க சொல்லாமல், யாருக்குமே சொல்லாமல் படிக்க வச்சு மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. 1950 to 55 பண்ணிட்டு திரும்பி பரமக்குடிக்கு மதுரையிலேருந்து படிக்க வந்தா யாருங்கன்னு தெரிஞ்சவங்க கேட்பாங்களாம். எனக்கு தெரிஞ்ச பிராமின் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களாம். சொந்த மகளே வந்து பிராமின் பொண்ணு, இன்னொருத்தவங்க பொண்ணுங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு தைரியமாக இருந்து டாக்டர் ஆகி அவங்க மதுரை மெடிக்கல் காலேஜில் இப்போ அவங்க இல்லை, நோ மோர் ப்ரொஃபஸராக இருந்து பல மகப்பேறு மருத்துவ வாத்தியாராக இருந்திருக்காங்க. அவங்க
1: அவங்களை படிக்க வச்சு உங்கள் பாட்டி ரொம்ப சந்தோஷம்.
0: இப்போ ரீசெண்டாக அவள் அடுத்த சித்தியை வந்து இதாக படித்தாங்க, அவங்க ப்ரொஃபஸராக இருந்து மதுரை மீனாஜி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. கடைசி சித்தி தான் வீட்டில் இருந்துட்டாங்க படிக்க முடியல. அவங்க இறந்துட்டாங்க, அப்போ பாட்டி இப்போ இறந்துட்டாங்க. மதுரை சித்திரை திருவிழா நடந்து பார்த்தீங்களா, அப்போ ஒரு இடத்துல பார்த்தப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு கதிரேசன் ஒருத்தர், அவர் பேங்கில் ஆஃபீஸர் வந்து வந்திருக்கார், இப்போ ரிட்டையர் ஆகி இங்கே வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அறிமுகமாச்சு, நீ என்ன சொன்னோன்னா அவர் சொன்ன வார்த்தை, நாங்கெல்லாம் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா படிக்க வைக்கிறதுக்கு உங்கள் பாட்டி தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னார்.
1: ஆகா, படிப்பு வந்து ஒரு நீங்காத ஒரு மிகப்பெரிய செல்வம்னா கல்வி தான். அன்றே அந்த கால கிட்டத்தட்ட 75-80 வருஷத்துக்கு முன்னாடி உணர்ந்து பிள்ளை மகளை படிக்க வச்சு மற்றவங்க படிக்க வைக்கிறதுக்கும் வந்து உதவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்கவே கூடாதுங்க சார். நல்ல விஷயம் சார். இப்போ இவ்வளோ நேரம் உங்களுடைய லைஃப்ல நிறைய அனுபவங்களை சொன்னீங்களே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாட்டு ஒன்று போடலாம், என்ன பாட்டு சார் போடலாம்?
0: ராமு படத்தில் வந்து சிறுவேலி கோவிந்தராஜன், நம்பினோர் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையருக்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான்.
1: அந்த பாட்டை பாடத்தின்
0: முழுவா தெரியுது, பரந்தாமன் சந்நிதிக்கு வாராய நெஞ்சே பாரு. அப்போ அந்த அவருடைய பாவம் பாடுறப்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்புறம் கண்

0: ரொம்ப அழகா பண்ணீங்க. நிகழ்ச்சியில நீங்க விரும்பின பாட்டு கண்டிப்பா வளம் வரும். சரி, நிகழ்ச்சி நிறைவா வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை, உங்களுடைய பிறப்பு முதல் இன்று வரை நிறைய விஷயங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா இது வந்து கேட்கறவங்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டும் வகையில அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி சார். உங்களுக்கும் ஆகாஷ்வாணி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.

இதுவரை நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மத்திய அலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். முதல் பாடலாக டியர் காம்ரேட் திரைப்படத்திலிருந்து

நேரம் 9:20. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடலாக ஹே சினாமிகா திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகிய பாடல்.

நேரம் 9:26 நிமிடம். ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஜெய்பீம் திரைப்படத்திலிருந்து.

0: இத்துடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இயங்கும் ஏஐ எதிலும் ஏஐ, விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர். பிரேம்சங்கர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ். கார்த்திகை தீபன்.
2: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் அப்படின்றது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அனைத்து வகையான நிலைப்பாடு. ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்டாலே நாம் இந்த உலகை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்றது உண்மை. கற்காலம் தொடங்கி பல புரட்சிகள், தொழில் ரீதியான வளர்ச்சிகளை நாம் சந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது சமீப காலமாக மொத்த உலகையும் புரட்டி போட்ட ஒரு புரட்சியாக கருதப்படுகிறது. எது எடுத்தாலுமே நம்ம ஒரு ஏஐ, அதுக்கு ஒரு மாற்றாக கூட வந்து சொல்லலாம். மனிதன் வந்து ஒரு 3 நாட்களாக செய்யக்கூடிய ஒரு வேலையை வெறும் 3 வினாடிகளில் செய்து முடிக்கக்கூடிய அவ்வளவு அபரிதமான ஒரு ஆற்றலை மனிதனே உருவாக்கி கொடுத்து அது செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற ஒரு பெயரையும் வைத்து கொண்டுள்ளான் அப்படின்றது உண்மை. சரி, இந்த ஏஐ அப்படின்ற இந்த வரவு இது நிறைய நன்மைகளையும் நமக்கு கொடுத்துருக்குது. எந்தெந்த துறைகளில் இதனுடைய அந்த ஆக்கிரமிப்பு வந்து வியாபித்து இருக்கின்றது அப்படின்ற ஒரு பல கோணங்களை நம்ம யோசித்தாலும், இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த ஏஐ எப்படி வளர்ச்சி இருக்குது, இந்த ஏஐ எவ்வாறு வந்து செயல்படுத்தப்படுகின்றது, இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்மோட இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள நிலையத்தில்

0: வந்திருக்கிறார். விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திரு பிரேம் சங்கர் அவர்கள், வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: ஏஐ தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. ஏஐ அப்படின்னா இதனுடைய உருவாக்கம் தொடக்கம் எங்க இருந்தது ஆரம்பிச்சது? நீங்க ஒரு கணினி அறிவியல் துறை பேராசிரியர் தானே, அப்படின்றப்ப முன்னாடி இந்த கம்ப்யூட்டர்னு ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஏஐ வரைக்கும் வந்து நிக்குது, இது இதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன சார்?
1: சாதாரண மக்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏஐனா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதிலிருந்தே உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே ஏஐ என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது ரோபோ அப்படிங்கிறது தான். ஆனால் ஏஐ என்பது ரோபோ மட்டும் அல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு புதிய ஊருக்கு செல்கிறீர்கள், உடனே உங்கள் மொபைலில் கூகுள் மேப்ஸை திறக்கிறீர்கள், அது எந்த வழியில் சென்றால் சீக்கிரமாக சென்று சேரலாம் என்று சொல்கிறது. யூடியூபில் ஒரு பாடலை கேட்டால் அதற்கு ஏற்ற இன்னும் சில பாடல்களை பரிந்துரைக்கிறது. நாம் இணையதளத்தில் ஏதாவது பொருட்கள் வேண்டுமானால் தேடுகிறோம், அதற்கேற்ற விளம்பரங்கள் மீண்டும் மீண்டும் நம் கண்களில் படுகின்றன. நாம் அந்த பொருட்களை வாங்குவதற்கு வரைக்கும் அந்த விளம்பரங்கள் நம் கண்ணுள் பட்டுக்கொண்டே இருக்கின்றன. இவை எல்லாமே ஏஐன் செயல்பாடுகள் தான். எளிமையாக சொன்னால் மனிதன் செய்வதைப் போல சில விஷயங்களை புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதற்கேற்ற முடிவுகளை எடுக்க உதவும் கணினி அமைப்பு தான் இந்த ஏஐ. இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏஐக்கு அறிவு இருக்கலாம், ஆனால் அதற்கு அனுபவம் கிடையாது. ஏஐக்கு தகவல்கள் இருக்கலாம், ஆனால் மனிதனுக்குத்தான் வாழ்க்கை அனுபவம் இருக்கிறது. இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்தால்தான் மிகச்சிறந்த முடிவுகள் நமக்கு கிடைக்கும்.
0: கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயம். எல்லாத்தையுமே நம்ம ஏஐட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன ஆற்றல் இருக்குது, மனிதவள ஆற்றல் ரொம்ப முக்கியமான ஒரு கூற்றாக கருதப்படுகின்றது. முன்னாடி நம்ம வந்து ஏஐக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டது வந்து ரோபோ அப்படின்னு. ரோபோனால் நம்ம அந்த படங்கள்லாம் பார்க்குற அந்த மாதிரி ரோபோ, இல்லை ஹாலிவுட் படங்களெல்லாம் இன்ட்ரோடக்ஸ் பண்ண ரோபோ, அது மூலமாக மனிதர்களுக்கு வந்து என்ன தீங்குலாம் நிறைய, அது ஒரு கற்பனை சித்திரமாக இருந்தாலும் ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னிலை படிவாக இருந்தது. சரி, ரோபோ பற்றி இப்போ நம்ம பேசிதான் ஆகணும். இப்போ ரோபோ ஏஐ இது எப்படி பிணைக்கப்பட்டுள்ளது, அதனுடைய வளர்ச்சி வந்து ரோபோலேருந்து ஏஐக்கு எப்படி வந்திருக்கு?
1: நம்ம நிறையா திரைப்படங்களில் மிந்தி பார்த்துருப்போம், இந்த ரோபோ வந்து மனிதனுடைய வேலைகள்லாம் செய்யுது அப்படிங்கிற அளவு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம். இப்போ இன்றைக்கி இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, மனுஷங்களுடைய சின்ன சின்ன வேலைகள், உதாரணத்துக்கு சிலருக்கு அவங்களுடைய வேலையே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பேங்க்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த மே ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே ஒருத்தர் வந்து தொடர்ந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரே பதிலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு ஏற்கனவே வந்து
0: வடிவமைக்கப்பட்ட
1: விஷயங்கள் தான். ஒரு 10 கேள்வியிலேருந்து ஒரு 100 கேள்விகளுக்கு ஒரே மாதிரியான பதில்கள் தான் மனிதர்கள் வந்து கேட்கும்போது திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம். இதை தாண்டி மனிதர்கள்ட்ட இன்னைக்கு தேங்கி கிடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்குது. அது சிறந்த முடிவாகவும் இருக்கணும், ஒரு துல்லியமாகவும் இருக்கணும், விரைவாகவும் எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த ஏஐயுடைய பயன்பாடு வந்து வரக்கூடியதாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லாருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் மொபைல் எடுத்துக்கணும், அதில் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம். இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய புகைப்படத்தை போய் மொபைலில் தேட ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலில் உங்களுக்கே வந்து தெரியாமல் ஒரு விஷயம் இருக்குது, அவங்கவுங்களுடைய முக பாவனைகளை வச்சு இதுதான் அந்த மனிதர்னு சொல்லி அதுவே என்ன செஞ்சிருது அப்படின்னா அடையாளப்படுத்தி ஒருங்கிணைத்து வச்சிருது.
0: ஃபேஸ் டாக் பண்ற மாதிரி,
1: ஃபேஸ் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கீழே நீங்க வந்து அவங்களுடைய பெயரை மட்டும் குறிப்பிடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குது. நீங்க ஒரு பெயரை குறிப்பிட்ட உடனே அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் தனியா வகைப்படுத்தப்பட்டுருது. இதை வந்து நம்ம தனியா பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, நம்மளுடைய
0: மொபைல் ஸ்மார்ட் போனே நம்ம வச்சுக்கிறோம்.
1: அப்புறம் இந்த செயற்கை நுண்ணறிவுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உதாரணமாக நம்ம ஒரு அலுவலகத்தில் இருக்கோம், இல்லை வந்து கல்விக்கூடங்களில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கிளம்பணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது முன்கூட்டியே ஒரு வானிலையை கணித்து இன்றைக்கி வந்து 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் வந்து மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கணித்து சொல்லுது. இல்லைன்னா நம்ம அதை வந்து யோசிக்கணும், இன்னைக்கு மழை வருமாங்கிறத காலையில் நம்ம வானத்தை பார்த்துட்டு குடை எடுப்போமா, இல்லை நம்ம எப்படி நம்ம பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். பட் அதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே இன்றைக்கி கணித்து வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஏஐ வந்து சொல்லிடுது. இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே

0: இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு
1: இருக்கு
0: இருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது நம்ம நினச்சி பார்க்க முடியல.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
1: இப்போ நிறைய இடங்களில் இப்போ மருத்துவத்துறையில் இல்லை தொழில் துறையில் இல்லை சின்ன பெட்டிக்கடையிலேருந்து கூட ஆரம்பிச்சுட்டு சொல்லலாம். இப்போ தொழில்துறை, ஏன்னா நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னா வந்து அந்த ரெவல்யூஷனுக்கான காரணம் தொழில் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி தொழில்துறையில் ஏஐ உடைய இந்த அறிமுகம், ஏஐனுடைய இந்த இயக்கம் எப்படி இருக்குது, எந்தெந்த தொழில்களில் இதனுடைய ஆதிக்கம் பெருமளவு இன்றைக்கு காணப்படுகிறது?
0: இதற்கு வந்து ஒரு வரியில் பதில் சொல்லணும் அப்படின்னா, மொதல் என்ன காரணத்துக்காக தொழில்துறையில் இந்த ஏஐ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் நேரத்தை மிச்சப்படுத்தணும், துல்லியத்தை அதிகப்படுத்தணும், மனித வளங்களை குறைச்சி எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக இந்த தொழில்துறையில் உற்பத்தியை வந்து பெருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஏஐ கொண்டு வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கோங்களேன். மிந்தியெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஆளுகளை வந்து நியமிச்சிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏஐ பொருத்தப்பட்ட கேமராக்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன பண்ணிடுது, சில நொடிகள்லே வந்து ஆயிரக்கணக்கான 10,000-க்கணக்கான பொருட்களை வந்து பரிசோதித்து எந்த பொருளில் வந்து அந்த குறை இருக்குது அப்படிங்கிறத மிக விரைவாக கண்டுபிடிச்சு சொல்லிடுது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 10 நபர்கள் வேலை பார்க்குற இடத்துல இந்த செயற்கை நுண்ணறிவு வரும்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிருது.
1: சரி,
0: 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல 4 பேர் இருந்தாலே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ அந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த இடத்துல அதிக வருவாயை ஈட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது, உற்பத்தியை கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையுது, பொருட்களுடைய குவாலிட்டி தரத்தை வந்து நல்லாவே கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு மனுஷன் வந்து பரிசோதித்து பார்த்து கண்டுபிடிச்சு இதில் வந்து குறை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற துல்லியத்துக்கும் வேகத்துக்கும் ஏஐ வந்து இன்னும் வேகமாகவே இதை செஞ்சு கொடுத்துருது, துல்லியமாகவும் பண்ணிடுது. அப்படிங்கிறனால தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து இந்த ஏஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
1: சரி, இப்போது இது வந்து ரொம்ப வளர்ச்சிக்கு வந்து நம்ம பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு வச்சாலுமே, மனித வளம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது அந்த வேலை வாய்ப்பு பறிபோகக்கூடிய நிலை இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம், இதை நம்ம வேறு கோணத்தில் பார்க்குறப்ப இதனால் இருக்கக்கூடிய தாக்கம் என்ன? நமக்கு வந்து அஸ் அ ஓனராக அவர் என்ன நினைப்பார், ஒரு 100 பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்துறத விட ஒரு மிஷினை வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த நேரமும் மிச்சப்படும். அதே மாதிரி ஒருவேளை துல்லியமான அந்த ஒரு ப்ரோக்ராமிங் போட்டால் அது கொடுத்துரும் அப்படின்றது ஒன்று. ஏன்னா ஹியூமன் எரர் சில நேரங்கள் இருக்கும், மிஷின் எரரை வந்து குறைச்சிக்கலாம். அப்போ இது இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இண்டஸ்ட்ரியலிஸ்டில். இதை ஒரு அடிப்படையான ஒரு புரிதலிருந்து எப்படி பார்க்கலாம்?
0: நீங்கள் கேட்கக்கூடிய இதே கேள்வியை தினம் தினம் ஏதாவது ஒரு மாணவர்கிட்ட இருந்து கேட்குறோம், பெற்றோர்கள்ட்ட இருந்து கேட்குறோம், இல்லை ஏதாவது வேலையை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட இருந்து கேட்குறோம். இந்த ஏஐ அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு வந்து எல்லா வேலையும் பறிச்சுட்டு போயிருமா, இல்லை எங்களுடைய வேலையெல்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு போயிருமா அப்படின்னு கேட்டால், இதுக்கு வந்து பதில் வந்து ஆம்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம பேங்க்கில் போய் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பணம் எடுக்கிறதுனாலும் சரி பணம் செலுத்துறதுனாலும் சரி ஒரு பெரிய வரிசையில் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு அதை எப்படி மாறுச்சு அப்படின்னா, ஏடிஎம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஏடிஎம் கொண்டு வந்தோடனே வங்கியில் இருக்க வேலையெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அந்த வேலையுடைய வடிவம் மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் வந்தப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இதுவே வந்து வேலையே போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அந்த கணினியை பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக தான் இது உருவாக்குச்சு. அதே போல தான் இன்னைக்கு ஏஐங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு புதுசாக வந்திருக்கு. அப்போ வேலைகளுடைய தன்மை மாறலாம், சில புதிய வேலைகள் உருவாகலாம், ஆனால் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பயுமே வாய்ப்பு வந்து என்றைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில். அப்போ இந்த போட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கும் ஏஐக்கும் கண்டிப்பாக கிடையாது, ஏஐயை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் தான் அந்த போட்டியே இருக்கும். அதனால ஏஐ வந்து மனிதனுடைய வேலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏஐ வர்றனால புதிய புதிய வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகத்தான் செய்யும், மனிதன் பார்க்கக்கூடிய வேலையுடைய வடிவமைப்பு மாறும்.
1: சரி,
0: நான் ஒரு 10 வருஷமாக வந்து ஒரே இடத்துல ஒரே துறையில் வந்து ஒரே வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வேலை வந்து எளிமையாகலாம். அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையோட வடிவம் மாறலாம். ஆனால் அந்த இடத்துல உங்களுடைய வேலை பரிபோகமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எந்த அளவுக்கு வந்து உங்கள் வேலையை எளிமையாக்கி இன்னும் புதிது புதிதாக வந்து அந்த வேலையை வந்து கற்றுக்கிட்டு நம்ம செய்கிறோமோ அதுக்கான வாய்ப்பு அதை உருவாக்கி கொடுக்கும். இல்லை நான் வந்து எப்பயும் ஒரே வேலையை நான் வந்து அது கஷ்டமாகவே இருந்தாலும் நான் இந்த ஒரு வேலையை தான் நான் செய்வேன், என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டு நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய வேலையை நகற்றி கொண்டு போக மாட்டேன் அப்படின்னா, அந்த இடத்துல வேலை பரிபோகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது.
1: இப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி மாறணும் அப்படின்னா, டோன்ட் ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஸ்மார்ட் அப்படின்ற விஷயங்களுக்கு மாறி ஆகணும் அப்படின்ற ஒரு படிநிலை. எந்தெந்த துறை

0: இன்னும் அதிகமாக இந்த ஏஐ வந்து வளர்ச்சி காணப்போகுது. படித்த இளைஞர்களுக்கு எந்தெந்த துறையில் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை அமர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சாத்திய கூறுகள் உண்டு?
1: குறிப்பா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய தொழில்துறை, தொழில்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய பிரிவாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பிரிவாக இருக்கட்டும். இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பிரிவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து ஒரு பொருளை தயாரித்து அதை வந்து ஒரு மார்க்கெட்டில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறதுக்கு இதுக்கு இடையில எத்தனையோ பேர் வேலை பார்ப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இந்த இணையம்னு வந்ததுக்கப்புறமும் சரி, இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு வந்ததுக்கப்புறம் சரி, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மக்கள், அதில் வேலை பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பணியாளர்களாகட்டும், அவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கணிசமாக குறைச்சிருவாங்க. அப்போ ஒரு பொருளை நேரடியாக மக்கள்கிட்ட சேர்க்கிறதும், அதை வந்து எவ்வளோக்களவு துல்லியமாக தயாரித்து தரமான பொருளாக மக்கள்கிட்ட சேர்க்கிறதுக்கு வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக கொண்டு போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில்துறை வந்து அதிகமாக வந்து ஏஐயுடைய பயன்பாட்டில் முன்னேறிடும். ரெண்டாவது நம்மளுடைய கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி வந்து நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்குறத விட ஏஐட்ட போய் நம்ம கேட்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக பதில் கிடச்சிருது அப்படிங்கிறாங்க.
0: அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார் அப்படி
1: அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்து ஏன் இது கூட தெரியலையா அப்படின்னு நம்மளை கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் வந்து இன்னும் மாணவர்கள்ட்ட இருக்கு. இப்போ நம்ம மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அந்த கேள்விக்கு பதிலே தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் திருப்பி ஏஐட்ட போய் நம்ம கேட்ட கேள்வி அப்படியே கேட்பாங்க. ஆனால் நம்ம கேட்ட ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க, பத்து கேள்வி கேட்பாங்க. ஏன், எது, எப்படி? அந்த பத்து கேள்விய ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்கறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அப்ப தொடர்ந்து வந்து ஒரு மாணவன் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியருங்கிறத அந்த இடத்துல இருந்து நம்ம நீக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் அந்த மாணவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது. ஏஐ பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்டா பதில் கொடுக்கும். ஆனா அந்த ஏஐட்ட வந்து ஒரு கேள்வியை எப்படி கேட்கணுங்கிறது இன்னைக்கு மாணவர்களுக்கு தெரியாது.
0: அதுதான்
1: அப்ப அந்த கேள்வி வந்து எப்படி கேட்கணும், என்ன மனநிலையில வந்து நான் இப்ப நானே ஒரு மாணவனாக இருக்கேன் அப்படின்னா, நான் தினந்தோறும் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி என்னுடைய திறன்களை வந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப நான் வந்து என்னுடைய நிலையை வந்து அதை சொல்லி முதல் புரிய வைக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு உதவி பேராசிரியரா இந்த துறையில வந்து பணியாற்றிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு வருட அனுபவம் இருக்கு. நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ஒரு சப்ஜெக்டாவே இருக்கலாம், ஒரு கான்செப்டாவே இருக்கலாம், அதுல என்னுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கு, அப்ப அதெல்லாம் வந்து நான் முன்கூட்டியே அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு சொல்லி அதையுமே நான் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, தயார்படுத்திருக்கணும் என்னுடைய பதிலுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப நான் கேட்கும் போது எனக்கு ஏற்ற மாதிரி அது பதில் சொல்லும். இதே என்னுடைய வகுப்பு மாணவன் வந்து ஒரு கேள்வியை அங்கே கேட்கும்போது அந்த மாணவன் கேட்ட மாதிரி அந்த பதிலை வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து கொடுக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி செயற்கை நுண்ணறிவுக்கு என்ன அந்த மாணவன் கொடுத்துருக்கணும் அப்படின்னா, அந்த மாணவன் இந்த வகுப்பு படிக்கிறான், இந்த அளவு தான் அவனுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அது கேட்ட அளவு தான் அவனுக்கு அந்த அறிவு, அந்த ஒரு குறிப்பிட்ட துறையை பற்றிய அறிவு இருக்கு அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவுக்கு அந்த மாணவன் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா அதற்கேற்றார் போல் அந்த பதில்கள் வந்து வரும்,
0: இருக்கும். நீங்க சொல்றது வந்து உண்மை. நானே சாட் ஜிபிடி பயன்படுத்துறேன். அதாவது சில கேள்விகள் நான் வந்து ஒரு மாத காலமாக கேட்டிருக்கேன், பல்வேறு நிகழ்ச்சிகள் பத்தின ஒரு விளக்கம், இது சார்ந்த எனக்கு கொஞ்சம் தகவல் கொடு அப்படின்னு நிறைய கேட்கிறப்ப, அது என்னன்னா கடைசியில் சரி இது என்னை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்குது அப்படின்னா, என்னை பற்றி கூறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, நான் என்னெல்லாம் வந்து நான் ஒரு கேள்வியா கேட்டேனோ அது ஒரு டிசைன் ஃபார்மேட் பண்ணி என்னை பத்தி ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி கொடுக்குது. நீங்கள் இப்படிப்பட்டவர், நீங்கள் மீடியா துறையில் வேலை பார்ப்பவர்கள் நினைக்கின்றேன். அப்போ அது வந்து ஒரு அனலைசிங் கெபாசிட்டி, அனாலிட்டிக் கெபாசிட்டி வந்து ஏஐக்கு இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம வந்து போன் வச்சிருக்கிறோம், அதுல வந்து கொடுக்கிறோம், அதுக்கு பதில் வருது. இது எல்லாமே போனுக்குள்ளேயே நடக்குதுன்னு போய் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி எங்கே போகுது, எங்கேருந்து நமக்கு பதில் கிடைக்கும்?
1: இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் வச்சு நம்ம யோசித்து கேட்கலாம். இது உண்மையிலே வந்து நம்ம எல்லா கேள்விகளையும் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத கேட்கறது வந்து சரியா அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஒரு சின்ன அச்சமும் இருக்குது. நம்ம நிறையா தகவல்களை அங்கே கொடுக்குறோமோ பகிர்றோமோ, இது எங்கேயும் போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் இதற்கு முன்னாடி சொன்னதை வச்சே நான் சொல்கிறேன். இப்போ என்னை பற்றி கூறு அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா விவரங்களும் சொல்லுது அப்படிங்கும்போது, அப்போ இது நம்மளை பற்றி எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்குது. அப்போ நமக்கு இதில் ஒரு பயமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது.
0: ஆமாம்,
1: பரவாயில்ல, நம்மளை பற்றி புரிஞ்சு வச்சிருக்குங்கிற சந்தோஷம் இருக்குது, அதே நேரம் பயமும் இருக்குது. இந்த தகவல்கள் வந்து ஆக்சுவலாக இந்த தகவல் வந்து எங்கேயும் போய் சேமிக்காது. இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு தகவல் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவு திறன்கள் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்தே கூட இருக்கலாம். அந்த சப்ஜெக்டை பற்றின ஒரு சின்ன நாலேஜும் இருக்கும். அதே நேரம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து

0: இது இதற்கு முன்னாடி யாராவது அதுகிட்ட இதை பற்றிய ஒரு கேள்விகள் கேட்டிருக்கலாம். இல்லை அப்படின்றால் இந்த நம்ம கேட்ட கேள்வியை பற்றின ஒரு சப்ஜெக்டை பற்றி அது வந்து இணையத்தில் தேடும் இணையத்தில் தேடி இதற்கு வந்து என்ன ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சேட் ஜிபிடியாக இருந்தாலும் சரி, ஜிமினி அப்படின்னு ஒன்று இருக்குது, இதுகெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் வந்து அதோடைய நாலேஜை தாண்டின விஷயங்களாக கூட இருக்கலாம். அப்போ அந்த விஷயங்களை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இணையத்தில் போய் தேடி பார்க்கும். இப்போ இணையத்தில் அது வந்து இப்போ நம்ம இந்த ஏஐங்கிறது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கூகுள் அப்படிங்கிறதுல போய் தேடுவோம்.
1: ஆமாம்,
0: அது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரெக்கார்டுக்கு மேலே கொடுக்கணும். ஒரு தரவுகளாக நம்ம போய் பார்க்கணும். அதிகபட்சம் உங்களுக்கே நல்லா தெரியும், அதில் வந்து ஒரு 100 பக்கம் 300 பக்கம் வந்தாலும் நம்ம 2வது பக்கம் கூட போக மாட்டோம். மொதல் பக்கத்தில் வரக்கூடிய 10 தரவுகள்லேயே நம்ம முடிவை தெரிஞ்சுக்கணும்னு தான் நினப்போம். இது என்ன செய்யுது அப்படின்னா 1 லட்சம் தரவுகளுக்கு மேலே போய் எந்த தரவுகள்லேருந்து இது சரியான விடைகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து நமக்கு அந்த பதிலை கொடுக்குது. அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்ம தேடக்கூடிய விஷயங்களும் எங்கும் போய் பதிவாக போகிறதில்ல. நம்மளுடைய மொபைல்லையோ இல்லை நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேயோ ஒரு சின்ன பகுதியில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத அது சேமிச்சு வச்சுக்கிறது. அதை வச்சுதான் நமக்கே சொல்லுது நீங்க யாரு, எது மாதிரியான தகவல்கள் வந்து தர்றீங்க அப்படிங்கறதுக்கான பதில்கள்லாம் கொடுக்குது. அதனால நம்ம தகவல்கள் வந்து அது எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல வந்து நமக்கு ஒரு சந்தேகம் இருப்பின் நம்மளுடைய தகவல் வந்து எங்கேயும் போகுதோ அப்படின்னா இப்ப நம்மளுடைய சேட் ஜிபிடியிலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்கோம் அப்படிங்கறத என்ன திருப்பி வந்து நம்ம அதை வந்து தயார்படுத்தணும், நம்ம கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தணும்.
1: இப்ப இன்றைய காலங்களில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஏஐ மாறிடுச்சு. இப்ப இந்த ஏஐ துறையில நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்கேன், உருவாகி இருக்கு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரத்யேகமான படிப்புகள் இருக்கும் இல்லையா? இப்போ முன்னாடி பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ்னு உருவாச்சு. இப்போ ஏஐக்காகவே தனியாக பிரத்யேகமாக பல கல்லூரிகளில் வந்து பாடத்திட்டங்களே உருவாயிருக்கு. இந்த துறைகளில் வந்து மாணவர்கள் பயணிக்கணும் அப்படின்னா எந்த துறை சார்ந்த படிப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம்?
0: இல்லை, இதில் வந்து மக்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்குது. எப்படி அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லா பெற்றோருமே நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா என் பையன் வந்து படித்து முடித்ததும் ஒரு நல்ல சேலரிக்கு உடனே வேலைக்கு போகணும், அப்போ இன்றைக்கி வந்து ஃபீல்டு வந்து ஏஐ இந்த செயற்கை நுண்ணறிவில் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஏஐ அப்படிங்கிற ஒன்று மட்டும் டெவலப் ஆகலை. அப்போ எல்லா துறையிலையும் ஏஐயுடைய தாக்கத்தினால எல்லா துறையுமே தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கணிப்பொறி துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கணும், இல்லை ஒரு வெப்சைட் தயாரிக்கணும், இல்லை நம்ம மொபைலுக்கே ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளாக உட்காந்து அந்த முழு கோடையும் நம்ம உருவாக்க வேண்டியதில்லை.
1: சரி,
0: நமக்கு வந்து அந்த கோடை பற்றிய ஒரு சின்ன புரிதல் இருந்தால் போதும். நான் ஒரு லைன் எழுதுனேன் அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவு என்ன கண்டுபிடிக்கணும்னா நீ இந்த லைனை தான் எழுதுறனா இதுக்கு அடுத்து நீ என்ன 10 லைன் எழுத போகிறங்கிறத அதுவே எழுதுது,
1: கண்டுபிடிச்சிருது.
0: அப்ப நமக்கு வந்து அந்த வேலை வந்து எளிதாகுது. இப்ப உதாரணத்துக்கு அந்த இடத்துல 10 டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா 4 டெவலப்பர் வச்சே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கறனால ஒரு 6 டெவலப்பருடைய வேலை வந்து அந்த இடத்துல தேவைப்படலை. அப்போ இந்த துறை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முன்னேறுது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 1 மாதம் எடுத்துக்கோங்க இந்த ஆப்பை டெவலப் பண்ணுங்க அப்படின்னா இப்போ 10 நாள் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு கம்பெனியுமே என்ன ஆக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிது புதிதாக இன்னும் வேகமாக வந்து அவங்களுடைய வேலையை வந்து கூட்டுவாங்க.
1: சரி,
0: அப்போ உற்பத்தி கூடும். அப்போ துறை வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக வளர்ச்சிக்கு வரும். ஆனால் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என் பிள்ளை ஏஐ கற்றுக்கிட்டால் தான் பெரியால் ஆக முடியும், அப்போ ஏஐ படிக்க வைக்கணும்,
1: சரி
0: அப்போ நேராக வந்து ஏஐ கோர்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு. நீங்கள் அப்படி போனோம் அப்படின்னா யாராலையுமே வந்து முழுமையாக ஏஐலாம் படிக்க முடியாது.
1: இப்போ யூனிவர்சிட்டி வந்து ரெகக்னைஸ்டு கோர்ஸாக ஏஐ வச்சுருக்கா?
0: ஆ, இருக்குது.
1: சரி,
0: இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங்கில் வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கோர்ஸ் கொண்டு வர்றாங்க, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றாங்க, பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே வந்து உண்மையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு.
1: ஓஹோ,
0: இன்னும் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இதை பற்றி வந்து முழுசாக படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த கணிப்பொறி அறிவியலில் இருக்கக்கூடிய பேசிக் சப்ஜெக்ட்ஸை படிக்கணும். அது படிக்காமல் இதை நேரடியாக நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா நீச்சல் தெரியாமல் நேராக நான் வந்து 8 அடியில் குதிப்பேன் அப்படிங்கிறது சமம்.
1: சரி,
0: அப்போ நம்ம நீச்சலை கற்றுக்கிட்டு தான் ஒரு 8 அடிக்கு தைரியமாக நம்ம போக முடியும் அப்படிங்கிறது. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்குது நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸை நேரடியாக படிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டால், அந்த பேசிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை

0: மண்டல் வந்து வேணும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை எப்படி படிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னா, இது நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணதை வச்சு, நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு. இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, இல்லை பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா, மொதல் வந்து இன்னைக்கு தேதியில் பிளஸ் டூ முடிச்சு வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்து என்ன மனநிலை அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா அங்கே என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எதை பற்றி படிக்க போகிறோங்கிறத பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் தான் வருவாங்க. ஏன்னா பெற்றோர் தான் சேர்த்து விடுறாங்க. அப்போ இந்த மாணவர்களுக்கான புரிதல்ங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ உதாரணத்துக்கு எல்லா மாணவர்களையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. இது இதை பற்றின ஒரு தெளிவான புரிதலில் அவங்க 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்து அந்த துறையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த படிப்பு தான் படிக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க தேர்ந்தெடுத்த துறைக்கும் கல்லூரியில் வரும்போது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: அந்த நேரத்தில் பெற்றோருடைய மனநிலையாக இருக்கலாம், இல்லை இந்த மாணவனுடைய மனநிலையாக இருக்கலாம், அந்த 12ஆம் வகுப்பில் அவங்க எடுத்த மதிப்பெண்ணுடைய முடிவாக இருக்கலாம். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் மொதல் ஒரு புரிதல் கொடுப்போம், நீங்கள் வந்து இந்தந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் போகலாம், உங்களுக்கு இதற்கான துறைக்கெல்லாம் நீங்கள் போகலாம். அப்போ தான் அவங்களுக்கே தெரியும், அப்போ நம்ம ஒரு துறைக்கு போகணுன்னா என்ன படிக்கணும், அதுக்கடுத்து என்ன படிக்கணும். அப்போ நான் வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக படிக்க போகிறேன்னா அதுக்கான அடிப்படை சப்ஜெக்ட் வந்து இதில் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கும். அப்போ அவங்க ஒரு பிஜி படிக்கும்போது அதை ஒரு ஸ்பெஷலைஸ்டாக எடுத்து படிக்கணும், டேட்டா சயின்ஸ் நான் எடுத்து படிக்கிறேன். இல்லைனா அதுக்கான கோர்ஸை இன்றைக்கி நிறையா ஆன்லைன்லேயே வந்துருச்சு, வெளியவுமே இருக்குது, அப்படி படிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏஐ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த ஒரு இதுக்கு போயிடலாம், அப்படி ஒரு எதிர்பார்ப்போட படிக்கிறாங்க. இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்தே வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இவங்களுடைய ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் வெளியே வர்றது, 2வது பேட்ச் வெளியே வர்றதே வந்து இப்போ தான் வந்திருக்கும். அப்ப இது இன்னும் பெரிய அளவுல இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய தாக்கத்தை இனிமேல்தான் தெரிய வரும். இதை முழுமையா படிச்சு வர்றவங்க எப்படி வர்றாங்க, என்னைக்குமே வந்து நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கறத மட்டுமே படிச்சு வர்றவங்களுக்கும் வேற துறையில் இன்ஜினியரிங் படித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு பார்ட்டாக படித்து வேலைக்கு வர்றவங்களுடைய அந்த
1: எஃபிகசி எப்படி இருக்கும்,
0: அந்த நாலேஜுமே வந்து வித்தியாசப்படும். கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டுமே இது இப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எதை படித்தா வேலைக்கு போகலாங்கிறத தெரிஞ்சு படித்து வேலைக்கு போகிறவங்க வந்து வேகமாக போயிடுவாங்க,
1: போயிடுறாங்க.
0: அப்போ அதுதான் அந்த ஏஐ பற்றின அந்த புரிதல், அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து இன்னும் வரல. இப்போ என் பிள்ளைங்க வந்து ஏஐ படிக்கணும், இல்லை இந்த மாணவர்களே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த ஃபோனில் சாட் ஜிபிடியில் வச்சு பண்ணுறாங்க, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி தான் அது இருக்கும்னு நினச்சி வந்துடுறாங்க. ஆனால் உண்மையான ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுங்கிற படிப்பு வந்து அப்படி கிடையாது, அது வேற இது வேற, அதுக்கான புரிதல் வந்து இன்னும் வரல.
2: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை இயங்கும் ஏஐ எதிலும் ஏஐ விருதுநகர் செந்திக்குமாரநாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியினை வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் செவிமடுக்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நீங்களே. காலை 5:45 வந்தே மாதரம் இந்நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு ஆரம்பம். 6 மணிக்கு விளம்பரங்களை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தான் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி பகுதியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்க இருக்கின்றோம். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ். காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:35 மதுரை தென்றல், 8:00 மிலாதி நபி பிறநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் ஆ முகமது இஸ்மாயில் ஹசனி. காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை, 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 அன்னை தெரசா பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி, தூய உள்ளம் துண்டுள்ளம் சிறப்புரை வழங்குகிறார் மதுரை கூடல் நகர் புனித அந்தோனியா நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை சகோதரி சபத்தியம்மாள் அவர்கள். காலை 11:30 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சிகளின் விளம்பரங்களைத் தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல் இசை, மதியம் 1:00 விளம்பரங்களைத் தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என் உயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் பகுதியில் பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் இந்திய விடுதலை போராட்ட வீரப்பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல். உங்களுக்காக பகுதியில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்த தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் செண்டக்கி வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். மதியம் 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்தி, 2:15 மதுரை திறனல், 2:40 விளையாட்டு அரங்கம். இந்நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடன் நேர்முகம். மதியம் 2:55 மாநில அறிக்கை. 3:00 நிகழ்ச்சிகள் நிறைவடைந்து மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 6:05 ஆங்கிலத்தில் செய்தி, 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் என் ஜீவன் பாடுதல் திரைப்பட பாடல், 6:30 மாநில செய்தி, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்தி, 7:00 மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்ட செய்திகளாக எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். இதே 7:25 பண்ணை செய்தி, 7:30 வாழை சாகுபடி குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி டி முத்துக்கருப்பன் அவருடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, மேலும் விடைபெறும் முன் இவையாவும் மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் எதிர்காலமும் வேலைவாய்ப்பு முறை வழங்குகிறார் செல்வராணி அம்மா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.